வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு பொருளாதார நெருக்குதல் கொடுக்கும் மசோதாவில் கையெழுத்திட்டிருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் எரிவாயு வாங்கும் நாடுகளுக்கு தடைகளை விதிக்க அந்த மசோதா வழியமைக்கிறது. அமெரிக்க செனட் சபை அந்த மசோதாவுக்கு வாரத் தொடக்கத்தில் ஒப்புதல் அளித்தது. ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவு எண்ணெய் எரிவாயு இறக்குமதி செய்யும் 5 நாடுகளுக்கு 100 விழுக்காடு வரை வரி விதிக்க மசோதா அனுமதிக்கிறது. அதனால் இந்தியாவும் சீனாவும் கணிசமாக பாதிக்கப்படும். திரு ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப ஈரானின் எரிசக்தி ஆயுதத் துறைகளுக்கும் தடை விதிக்க ஏதுவாக மசோதா விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பிள்ளைகளுக்கான தடுப்பூசி போடுவதில் மாற்றம் தேவை என்று வலியுறுத்தியிருக்கிறார். 6 மாதத்தில் 5 முறை பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடலாம் என்று அவர் பரிந்துரைக்கிறார். எந்த தடுப்பூசி போடுவதில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்பது பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. குறைந்த அளவில் தடுப்பு மருந்தை செலுத்துவதன் மூலம் ஆட்டிசம் எனும் தொடர்பு திறன் குறைபாடு அபாயம் குறையும் என்று நம்புவதாக திரு ட்ரம்ப் சொன்னார். ஆனால் தடுப்பூசிகளுக்கும் தொடர்பு திறன் குறைபாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அறிவியல் ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. ஐரோப்பாவுக்கும் பிரான்சுக்கும் எதிரான ரஷ்யாவின் கலப்பு தாக்குதல் மிரட்டல் அதிகரித்திருப்பதாக பிரெஞ்சு அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் எச்சரித்திருக்கிறார். இராணுவ தாக்குதல் நடத்தாமல் இணைய ஊடுருவல், சதி அல்லது பொய்த் தகவல் மூலம் நெருக்குதல் கொடுக்கும் முறை கலப்பு தாக்குதல் என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமான கட்டமைப்புகளையும் தற்காப்புத்துறையையும் பாதுகாக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டிருப்பதாக திரு மேக்ரோன் சொன்னார். கடந்த சில வாரங்களாக பிரான்சை குறிவைத்து ரஷ்யா நடத்தும் தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றார் அவர். பிரான்ஸ் விரைவில் G7 தொழில்வள நாடுகளின் கூட்டத்தை நடத்தவிருக்கிறது. எரிசக்தி குறித்து விவாதிக்கவும் ஐரோப்பிய ஆணையத்திடம் எரிவாயு குறித்து கேள்வி எழுப்பவும் கூட்டம் நடத்தப்படும் என்று திரு மேக்ரோன் கூறினார். G7 தொழில்வள நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தி தேவையற்ற பதற்றத்தை தவிர்க்க அது உதவும் என்றார் அவர். சிங்கப்பூர் கடல்துறையில் அடுத்த தலைமுறை திறனாளர்களை உருவாக்க முயல்கிறது. அதற்கு ஏதுவாக 61 பேருக்கு சுமார் 1.5 மில்லியன் வெள்ளி கல்வி உபகாரச் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பேசிய போக்குவரத்து மூத்த துணை அமைச்சர் முரளிப்பிள்ளை, மின்னிலக்க தொழில்நுட்பம், தானியக்கம், பசுமை எரிசக்தி ஆகியவற்றின் மூலம் கடல்துறை மாறி வருவதை சுட்டினார். தரவு விஞ்ஞானிகள், மென்பொருள் பொறியாளர்கள், நீடித்த நிலைத்தன்மை நிபுணர்கள், ஆளில்லா வானூர்தி இயக்குவோர் ஆகியோருக்கும் கடல்துறையில் நல்ல வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறினார். ஏமனின் ஆயுதப்படை ஹவுதி குழுவினர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கவச வாகன தாக்குதல் மூலம் ஹவுதிகளின் இராணுவ வாகனங்கள் அழிக்கப்படும் காணொளியை ஏமன் ஆயுதப்படை வெளியிட்டுள்ளது. ஈரான் ஆதரவு ஹவுதிக்குழு ஏமனில் பல்லாண்டு காணாத அளவு நிலப்பரப்பை கைப்பற்றுவதால் மோதல் தீவிரமடைகிறது. ஏமனின் செங்கடல் கரை வழியே முன்னேறும் ஹவுதிகள் உலகளாவிய கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாய் இருக்கின்றனர். சவுதி அரேபியாவின் எண்ணெய் நிலையங்களையும் எண்ணெய் கப்பல்களையும் ஹவுதிகள் தாக்கியிருக்கின்றனர். அதனால் உலக எரிசக்தி சந்தையில் நெருக்கடி அதிகரித்திருக்கிறது. ஏமனில் மோதல் தீவிரமடைந்திருப்பதால் சுமார் 125,000 பேர் இடம்பெயர்ந்துவிட்டனர். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தற்போது கிழக்கு ஏமனின் எண்ணெய் வளம் மிகுந்த பகுதிகளை நோக்கி முன்னேறுவதாக நம்பப்படுகிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பள்ளிவாசல் ஒன்றில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஹைபர் பக்துன்குவா மாநிலத்தின் கோஹாத் நகரில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் தாக்குதல் நடத்தப்பட்டது. வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக மக்கள் கூடியிருந்த போது வெடிபொருள் நிரப்பப்பட்ட கார் பள்ளிவாசல் மீது மோதப்பட்டது. பிறகு துப்பாக்கிச் சண்டையும் நடந்திருக்கிறது. 21 பேர் மாண்டனர். அவர்களில் 15 பேர் காவல்துறை அதிகாரிகள். 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். பாகிஸ்தான் தலிபான் குழு தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி ஜர்தாரி வெளிநாட்டு ஆதரவு பயங்கரவாதிகளை ஒழிப்பது நாட்டின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியம் என்று கூறியிருக்கிறார். பள்ளிவாசல் தாக்குதலுக்கு காரணமானோரை சட்டத்தின் முன் நிறுத்தும்படி ஐக்கிய நாட்டு நிறுவனம் வலியுறுத்துகிறது. பாகிஸ்தானின் வடமேற்கு பாதுகாப்பு
பாகிஸ்தானின் வடமேற்கே பாதுகாப்பு படையினரையும் காவல்துறையினரையும் குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் அவ்வப்போது தாக்குதல் நடத்துகின்றனர். அவர்கள் ஆப்கானிஸ்தானில் பயிற்சி எடுத்து தாக்குதல் நடத்துவதாக பாகிஸ்தான் சாடுகிறது. கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் பாகிஸ்தானின் உள்நாட்டு விவகாரம் என்று குற்றச்சாட்டை நிராகரித்துவிட்டது ஆப்கானிஸ்தான். பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்டினன் மார்கோஸ் ஜூனியர் நாட்டில் பள்ளிக்கூடங்களின் பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். பிலிப்பீன்ஸில் உள்ள பள்ளிக்கூடங்களில் 3 மாதத்தில் 3வது துப்பாக்கிச்சூடு. மிண்டனாவ் நகரில் ஒரு பள்ளிக்கூட துப்பாக்கிச்சூட்டில் மாணவர்கள் 3 மாண்டனர். முன்னைய துப்பாக்கிச்சூட்டுக்கு பிறகு பாதுகாப்பு நடைமுறைகளில் செய்யப்பட்ட மாற்றங்கள் பற்றி அறிக்கை சமர்ப்பிக்கும்படி தேசிய காவல்துறைக்கு பிலிப்பீன்ஸ் அதிபர் உத்தரவிட்டிருக்கிறார். குறைகளை அடையாளம் கண்டு சீராக்கும்படி அவர் கேட்டுக் கொண்டார். நேற்று பங்கா தேசிய உயர்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு பற்றியும் முழுமையான விசாரணை நடத்த திரு மார்கோஸ் உத்தரவிட்டிருக்கிறார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
1: சத்ரி ஏந்திருங்க.
2: அப்பி எதுக்கு காலம் காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க?
1: நீங்க என்ன சம்பந்தம் என்ன பேசிட்டு இருக்கீங்க?
2: அதுவா ஏந்திரன் 10.0 ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே.
1: காடவள ஆட்டம் போட்டதெல்லாம் போதும், நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி, வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
3: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
4: I want to go out and buy food. Bring me downstairs.
3: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
5: குடும்பத்தோட கொண்டாடுங்க.
6: நரச்சனத்தி முடி மயக்குதையாள, அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க ஆள.
5: 968
7: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
6: என்ன

0: காலை 8 மணி செய்திகளுக்கு பிறகு நாம் மீண்டும் இணைகிறோம். இது உங்கள் ஒலியில் உல்லாசம். உங்களுக்காக நண்பகல் 12 மணி வரையிலும் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் சஜினி. தொடர்ந்து உங்களுக்காக 1000 ஆண்டுகளில் வெளியான மென்மையான பாடல்கள் ஒலியர காத்துக் கொண்டிருக்கின்றன. திரைப்படத்தில் இருந்தோம் உங்களுக்காக பாடல்கள் ஒளியற காத்து கொண்டிருக்கின்றன. அதோடு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகி உள்ளன. BKEA நோக்கி செல்லும் SLE ஈஷூனுக்கு பிறகும், துவாசை நோக்கி செல்லும் AYE பனோய் ரோடிற்கு பிறகும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EPO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
6: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் IG நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் IG நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/AsianGames.
7: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: வார இறுதி
8: வெல வெல வெல வெல மெல மெல வெல வெல அம்பளைக்கும் தேல பொம்பளைக்கும் தேல பொம்பளையா போன அம்பளைக்கும் தேல.
0: ஆமாம் நேயர்களே, ஒவ்வொரு நாளும் திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நாம வேல வேல வேல வேல வேல வேலன்னு மூழ்கி இருக்கோங்க. சில நாட்கள்ல வேலை அதிகமாக இருக்கலாம், சில நாட்கள்ல வேலை குறைவாக இருக்கலாம், ஆனா இருந்தாலும் வேலை தீரவே மாட்டேங்குதுங்க. அலுவலகத்துல வேலை இருக்கு, வீட்லயும் வேலை இருக்கு. வீட்டு வேலை அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு வீட்டு வேலையை செஞ்சாலே போதும், நீங்க வார இறுதியில வீட்டு வேலை செய்யவே தேவையில்லை, உங்க வீடு ரொம்ப சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு ரொம்ப களைப்பாயிருக்கும், பசிக்கும், ஓய்வெடுக்கணும்னு தோணும். அந்த நேரத்துல என்னங்க வீட்டு வேலையை செய்யறது? அதனால வார இறுதியில இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நாம நினைப்போம். அந்த நேரத்துல கொஞ்சம் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவோம், கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம் இல்லையா, வார இறுதியில இந்த வேலையை மட்டும் நான் செய்ய போறேன் அப்படின்னு. அந்த மாதிரி என்ன வேலையை நீங்க ஒதுக்கி வைப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஜாய் லஞ்ச் அவங்க தகவல் அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வார இறுதியில துணிகளுக்கான வேலை தாங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. துணிகளை துவைக்கணும், அதுக்கப்புறம் அதை டிராயர்ல போடணும், காய வைக்கணும், காய்ந்த பிறகு அது மடிச்சு வைக்கணும். வார இறுதியில நான் ஒரு வாரத்துக்கு போட்ட துணிகள் எல்லாமே அந்த லாண்டரி கூடையில இருக்கும், சலவை கூடையில இருக்கும், அதை எல்லாத்தையும் நான் சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்த பிறகு, சலவை செய்த பிறகு அதை எல்லாத்தையும் நான் இஸ்திரி செய்து அடுத்த வாரத்திற்கு அதை தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தரைகள் எல்லாத்தையும் வேக்யூம் செய்யணும், கழிவறைகளை சுத்தம் செய்யணும். அது மட்டும் இல்ல, செல்ல பிராணிகளுக்கான பொம்மைகள் எல்லாத்தையும் நான் வந்து சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் மேல நம்ம மெத்தை உரைகளை நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜாய். சரி, இன்னும் பல நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம நேயர் ரேகா என்ன சொல்லிருக்காங்கன்னா, வார இறுதியில செலவு வேலை தாங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நேயர் ஜமுனாவும், வார இறுதியில நான் செலவு வேலையை மட்டும்தான் செய்வேன், குறிப்பா சனிக்கிழமைகள்ல மட்டும்தான் செலவு வேலை நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜமுனா. நேயர்களை தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். வார இறுதி வரையிலும் நான் இந்த ஒரு வீட்டு வேலையை தள்ளி வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன வீட்டு வேலை? 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வச்சிருக்கேன்.

0: ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் அருள் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு தேனிசை தேன்றல் தேவாவின் இசையில் பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்தில இருந்து ஹரிஹரன் சுஜாதா கொண்டு வந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: போக்குவரத்து நிலவரம்
0: சிடிஇஐ நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 12 பிறகும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE KJEக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ஒவ்வொருவருக்கும் வாரத்துல 7 இருக்கின்றன. இந்த 7 நம்ம வேலைய நல்லா பங்கு போட்டு பிரிச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கை இன்னும் சுமூகமா இருக்கும், இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும் அப்படின்னு பல நிபுணர்கள் சொல்லி நாம கேட்டிருப்போம். ஆனா இல்ல, இந்த வார இறுதி வரைக்கும் நான் காத்திருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேனா அது என்ன வீட்டு வேலை அப்படின்னு நான் கேட்டுருது. நம்ம நேயர்கள் பலரும் வந்து விதவிதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பெரும்பாலானோர் சலவை செய்யறதுதான் பெரும்பாடாக இருக்கு சஜினி, அதனாலதான் அதை நான் வார இறுதி வரைக்கும் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. குரல் பதிவுகளும் வந்த வண்ணம் உள்ளன. யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டலாம் வாங்க.
6: ஹலோ சஜினி.
0: வணக்கம்.
6: வணக்கம் சஜினி, நான் தான் திருமதி கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். இங்க கேட்ட கேள்விக்கு வந்து வீட்டு பேருங்கிறது நிறைய வேலை இருக்கு சஞ்சினி. வீடு பெருக்கிறது, அப்புறம் துணியா துவைக்கிறது, சில வேலைகள்லாம் நாங்க செய்ய மாட்டோம், கடைசியில் தான் செய்வோம், வாரம் இருந்தா செய்வோங்க ரஜினி. இப்ப நான் வந்து அமெரிக்கால வந்து சான் பிரான்சிஸ்கோல இருந்து பேசுறேன். ரொம்ப நன்றி சஜினி. வணக்கம்.
0: சான் பிரான்சிஸ்கோவில இருந்து குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க ஒலியின் உற்ற நேயர்களில் ஒருவர் கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி.
7: ஹாய் சஜினி, வணக்கம். ஓகே, என் பேர் லத்திகா. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஒரு வாரம் ஒரு வாட்டி செய்த வேலைனா வீடை சுத்தமாக 100% வேக்யூம் பண்ணி அப்புறம் மோப் போடுறது. இது ஒரு வாரம் ஒரு வாட்டி, மோஸ்ட்லி சண்டே இல்லை சாட்டர்டே மார்னிங். ஏன்னா நார்மல் மண்டே டு ஃப்ரைடே வீட்டை வந்து சும்மா ஸ்வீப் பண்ண தான் முடியும், இல்லை சில இடத்த டைடி பண்ண முடியும், ஃபுல் வேக்யூம் மோப் முடியாது. ஸோ வாரத்தில் ஒரு வாட்டி. அப்புறம் இன்னொன்று வந்து பிடிக்காத வீட்டு வேலை, எப்போதும் சேர்ற வீட்டு வேலை வந்து எல்லாரும் வீட்லேயும் ஒரு சேர் இருக்கும், அந்த சேரில் வந்து எல்லா துணியும் அப்படியே குவிஞ்சு கிடக்கும். எவ்வளோதான் நம்ம வாஷிங் மிஷினில் துணியை போட்டு துவைச்சாலும் அந்த துணியை அப்படியே சேர்ந்து இது பண்ணும். ஸோ அந்த துணியெல்லாம் வாரத்தில் ஒரு வாட்டி மடிச்சுக்கிறது பிடிக்காத வீட்டு வேலை. மோப்ப வைக்கும் கூட சமாளிச்சிடலாம், ஆனால் அந்த துணி இருக்க துவைச்ச துணியை மடிச்சுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டம். அதுக்கு AI-ல ஒரு மிஷின் இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, நன்றி.
0: நன்றி லாத்திகா, ரொம்ப கியூட்டா நகைச்சுவையா அவங்களுடைய வீட்டு வேலையை பத்தி சொல்லியிருந்தாங்க. அவங்க ரொம்ப உண்மையா ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, குறிப்பா அந்த நாற்காலி இருக்கு தெரியுமா, அந்த நாற்காலியில சேர்ற துணிகள் தாங்க. இந்த துணிய கலைக்கிறதுக்கு நாம படுற கஷ்டம் இருக்க, அப்பப்பா என்னப்பா செய்யறது.

0: யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் சிலம்பாட்டம் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. இசைஞானி இளையராஜா பல ஷிண்டே அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: MCEA நோக்கி செல்லும் AYE துவாஸ் வெஸ்ட் ரோடிற்கு முன்பு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. AYE நோக்கி செல்லும் CTE பிரெடல் ரோட் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்தே?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
8: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
9: ஆமா, அது மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
8: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
9: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
8: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
9: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
8: நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
10: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
0: வார இறுதி வரையிலும் நீங்க ஒதுக்கி வைக்கிற ஒரு வீட்டு வேலைனா என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பல நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. பெரும்பாலானோர் சலவை செய்யறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் சிலரோ வந்து கழிவறைகளை சுத்தம் செய்யறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வீட்டை முழுமையா துல்லியமா சுத்தம் செய்யறதும் வார இறுதியில தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது உலக அளவுல நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு இயல்பு அப்படின்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. April 2020 Work, Employment and Society அப்படிங்கிற இதழ்ல ஒரு ஆய்வு வெளியிடப்பட்டது. இந்த ஆய்வுல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மக்களின் வீட்டு வேலை பழக்க வழக்கங்களை ஆராய்ஞ்சிருக்காங்க. இதுல இருந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஆண்களும் சரி பெண்களும் சரி வார இறுதி நாட்கள்ல தான் வழக்கமான முக்கிய வீட்டு வேலைகளை செய்ய விரும்புறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்கு ஒரு முக்கிய காரணம், ரொம்ப எளிமையான ஒரு காரணம், நேரம். இப்ப வார நாட்கள்ல நாம வேலைக்கு போறோம், அதுக்கப்புறம் பயணம் செய்யறோம், குடும்ப பொறுப்புகள்னு இப்படி நிறைய இருக்கு. இந்த மாதிரி அன்றாட பணிகள், டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே நமது நேரத்திற்காகவும் கவனத்திற்காகவும் போட்டியிடுறதுனால நமது வீட்டு வேலைகளை செய்வதற்கு நமக்கு நேரம் போதாமல் இருக்கின்றது. அதனால உடனடியாக அவசரம் இல்லாத வேலைகளை நாம வார இறுதிக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப உங்க வீட்டுல ஒரு ஓரத்துல துணிகள் குவியும் பொழுது நீங்க சோம்பேறி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல தான் நீங்க இதற்கு கவனம் செலுத்துவீங்க அப்படின்னு உங்களுடைய மூளை பகுத்து வைக்கிறது.

0: 9168 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9168 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 9168
1: கேட்டாலே பரவசம். 9

0: காலை 8:59 ஆக இன்னும் சில வினாடிகளே உள்ளன. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக புது ரங்கம் ஒன்று இடம்பெறவிருக்கின்றது. அதனை தொடர்ந்து காலை 10 மணிக்கு மேல மாணவி ஒருத்தவங்க என்னோட இணைய காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்கன்னா தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. அது மட்டும் இல்லைங்க, டிக்டாக் லைவ் வாயிலாகவும் நாங்க உங்களோட இணைய காத்துக்கிட்டு இருக்கோங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: AYEA நோக்கி செல்லும் CTE Bradle Road exit அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்கேன்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர். இசை ஞானி இளையராஜா இசை அமைத்து ஸ்வேதா மோகனோடு பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது டாரதி திரைப்படத்தில இருந்து. தொடர்ந்து உங்களுக்காக புது பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. விறுவிறுப்பான பாடல்களையும் நீங்க கேட்க இருக்கீங்க. டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இப்படின்னு பல சமூக வலைதளங்கள்ல பிரபலமாகி இருக்கும் சிறி சாண்டர் பாடியிருக்கும் இந்த பாடல் உங்களுக்காக ஒலியற இருக்கு. இரண்டாம் விபத்து
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பீவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பீவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பீவாணி ஆட்டோ 1 மற்றும் பீவாணி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பீவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பீவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பீவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: ஸ்டார்ஹப், we got you.
9: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. வுட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.

0: ஜான் ரோல்டன் இசையமைத்து சின்மையோடு சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது 29 திரைப்படத்திலிருந்து. அதற்கு முன்பு ஸ்ரீ சாண்டா பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அன்பில் அவன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது கோவிந்த் வசந்தாவின் இசையில் சின்மயி கோவிந்த் வசந்தா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. புது ரங்கத்திற்கான கேள்வியோட நான் வந்துட்டேங்க. உங்களுடைய பதில்களை 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. கேள்வி இதுதான். சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி 21 விழுக்காட்டு சிங்கப்பூரர்கள் மீண்டும் அதே பயணக்குழுவோடு பயணம் செய்ய விரும்பாததற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம்? உங்களுடைய பதில்களை எனக்கு அனுப்பி வச்சிருங்க. மீண்டும் உங்களுக்காக அந்த கேள்வி. சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி 21 விழுக்காட்டு சிங்கப்பூரர்கள் மீண்டும் ஒரே பயணக்குழுவோடு பயணம் செய்ய விரும்பாததற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது என்ன காரணம்?
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
0: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
6: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

இப்படி சோடு.

0: ஆசை திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அனிருத் இசையில் சாய் அபியங்கர் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. அதற்கு முன்பு அனிருத்தின் இசையில் மேலும் இரண்டு பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க. வேட்டையன் திரைப்படத்துல இருந்தும் லியோ திரைப்படத்துல இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்டிருந்தேன், நம்ம நேயர்கள் பதில்கள் சொல்லி இருக்காங்க. அது என்ன பதில்கள் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: நகரத்தை நோக்கி செல்லும் இசிபி பிஐஇக்கு பிறகும் பிஐஇ நோக்கி செல்லும் டிபிஇ கேபிஇக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
6: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
8: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: சமீபத்துல நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி 21 விழுக்காட்டு சிங்கப்பூரர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ஒரு முக்கிய காரணத்தினால நான் மறுபடியும் அதே பயணக்குழுவோட பயணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன்.
1: வணக்கம் சஜினி. 21 விழுக்காட்டினர் பயணத்திற்கு பிறகு பயண செலவை பகிர்ந்து கொள்வதில் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதால் அவ்வாறு கூறியிருக்கின்றனர். அதே குழுவோடு மறுபடியும் பயணம் செய்ய மாட்டேன் என்று கூறியிருக்கின்றனர். நன்றி, வணக்கம். சாமுவேல் ஜெயமணி.
0: சரியான பதில சொல்லிட்டாரு நம்ம சாமுவேல் ஜெயமணி. இதே சரியான பதில மலேசியாவில இருந்து டாக்டர் ஆறு, கார்த்திக், பத்து, அதுக்கப்புறம் ஜெய்யா, மங்களம், புஷ்பா எல்லாரும் சொல்லிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள், கைதட்டுகள். ஆமாம் நேயர்களே, 21 விழுக்காட்டினர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம குழுவாக பயணம் செய்யறோம், பயணம் முடிந்து வந்த பிறகு இந்த பயண செலவுகள் இருக்கு இல்லையா, இதை எல்லாத்தையும் நம்ம வந்து எத்தனை நபர் வந்து பயணம் செஞ்சாங்களோ அந்த நபர்களுடைய எண்ணிக்கையோட நம்ம வந்து பிரிச்சு நம்ம எல்லாரும் கட்டணத்தை செலுத்தணும். ஆனா அந்த கட்டணத்தை செலுத்தும் பொழுதுதான், அந்த செலவுகளுக்கான கட்டணத்தை செலுத்தும் பொழுதுதான் பிரச்சனையே ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெளிவா துல்லியமா நான் வந்து எத்தனை விழுக்காட்டினர் என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் சொல்றேங்க. இப்ப வாங்க பாடல்களை கேட்டு ரசிக்கலாமா?

ரயிலின்

0: பாய் பாய், டாடா, குட் பாய், கயா.
1: நிறைந்த
2: பக்கத்து கிளாஸ் தான்
1: மஜா
2: பண்ணிட்டான்பா. உண்மையிலேயே மடா,

0: என்ன மச்சான், பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க.
1: ஏய், நம்ம பிரவீன் பையன் கமிட் ஆயிட்டானா?
0: இவனுக்கு பொண்ணா? சும்மாவே ரொம்ப ஆடுவான். எப்படிடா?

0: ஜிவி பிரகாஷினே செய்யல் யூத் திரைப்படத்துல இருந்து கென் கருணாஸ் பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஜாலியா இருந்த ஒருத்தன் திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா, அம்ரீஷ், மதிச்சியம் பாலா, வேலு பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. எஸ் தமன் இசையமைத்து பாடியிருந்த பாடலும் உங்களுக்காக ஒலித்தது. இதய முரளி திரைப்படத்துல இருந்து.
1: இது உங்க ஒலி ஒரு அறியீட்டு.
2: அட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட்டுள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
3: வார இறுதி ஒலியில் உள்ள
0: சமீபத்துல யூடியூப் அப்படிங்கிற பயண அட்டை நிறுவனம் ஒரு கணக்கெடுப்பை நடத்திருந்தாங்க. இதுல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, மூன்று சிங்கப்பூரர்களில் ஒருவர் ஒரு குழு பயணத்திற்கு பிறகு பயண செலவுகளால அவங்க எல்லாரும் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இதனாலேயே 21 விழுக்காட்டினர் மீண்டும் அந்த குழுவோட பயணம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பயண செலவுகளுக்கு எதுக்கு எல்லாரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கப்புறம் தாங்க தகவலே இருக்கு. 54 விழுக்காட்டினர் ஒரு பயணத்திற்கு பிறகு ஏற்படும் சண்டைக்கு முக்கிய காரணம் பயண செலவுகளை தாமதமா கட்டுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 53 விழுக்காட்டினர் சண்டை வருவதற்கான காரணம் தவறுதலா கல்குலேஷன் செய்வது, தவறதா கணக்கிடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 49 விழுக்காட்டினர் செலவுகளை சரியான அளவுல அவங்க பிரிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதனாலேயே சண்டை வருது. ஒரு ஜோடியா பயணம் செய்யறவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஒரு குழுவா பயணம் செய்யறவங்க குறிப்பிட்டு 6 நபர்களுக்கு மேல் அடங்கிய ஒரு குழுவாக பயணம் செய்யும் பொழுது இவங்களுக்கு இடையே பயண செலவுகள் குறித்து சண்டை சச்சரவு ஏற்படுவது 1.5 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சஜினி, ஒரு குழுவா பயணம் செஞ்சா பெரிய பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லைங்க, பிரச்சனை எல்லாம் வராது. நாம எல்லாரும் கலந்துரையாடி மனசு விட்டு பேசினா பிரச்சனை வரவே வராது. பயணம் செய்வதற்கு முன்பு, குறிப்பா ஒரு குழுவாக பயணம் செய்வதற்கு முன்பு, எல்லாரும் ஒன்று கூடி அமர்ந்திருந்து தெளிவா எல்லாத்தையும் பேசி வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே வராதுங்க. யாரு வந்து கணக்கு வழக்க பார்க்க போறா, யாரு வந்து இப்ப அந்த பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கான கணக்கு வழக்க பார்க்க போறா இப்படின்னு பிரிச்சு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வராது. அது மட்டும் இல்ல, இப்ப நாம எல்லாரும் ஒரு குழுவா பயணம் செய்யறோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறோம், ஒருத்தர் வந்து 4 தட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாதான் எனக்கு பசி அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொருத்தரும் இல்லைங்க நான் ஒரு சேலட் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செலவை சமமா பிரிக்கணும் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி தருணங்கள்ல பிரச்சனை வரலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாம குழுவா பயணம் செய்யறோமே பிரச்சனையே இல்லை, சாப்பாடு தானே, யாரு சாப்பிட்டா என்ன, எல்லாரும் சமமா பிரிச்சு அந்த கட்டணத்தை செலுத்துறதுல பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னும் சிலரோ, நான் ஒரே ஒரு சேலட் தான் சாப்பிட்டேன், நான் எதுக்கு கூடுதலா பணம் கட்டணும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை பயணம் செய்வதற்கு முன்பு தெளிவா பேசி வச்சுக்கிட்டீங்கன்னா பயணம் செய்த பிறகு பிரச்சனையே இருக்காதுங்க.

0: நேரம் இப்பொழுது காலை 9:56 ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்சம் நேரத்துல காலை 10 மணி செய்திகளை நாம கேட்க போறோங்க. செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் வாயிலாக நான் உங்களோட இணைய இருக்கங்க. என்னோட மாணவியும் இணைய போறாங்க. உங்களுக்காக சேர்ந்து நாங்க ரெண்டு பேரும் நிகழ்ச்சியை படைக்க போறோங்க. யாரு இவங்க தெரிஞ்சுக்கணும்னா டிக்டாக் பக்கமா வாங்க, நாங்க உங்களை அங்க சந்திக்கிறோங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரத்தை பொறுத்தவரையிலும் BKEயை நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 2 பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. நகரத்தை நோக்கி செல்லும் ECP PIEக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: வணக்கம். காலை மணி 10, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்காவும் டென்மார்க்கும் கிரீன்லாந்து பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு இணங்கியிருக்கின்றன. அடுத்த வாரம் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். பாதுகாப்பு உள்ளிட்ட எல்லா தேவைகளுக்கும் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு நிரந்தர கட்டுப்பாடு வழங்கும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். ஆர்க்டிக் வட அட்லாண்டிக் வட்டாரத்தின் பாதுகாப்பை ஒப்பந்தம் வலுப்படுத்தும் என்று டென்மார்க் பிரதமர் கூறினார். ஆனால் சமூக ஊடக பதிவில் திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளவை பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை. தேசிய பாதுகாப்புக்காக கிரீன்லாந்தை கைப்பற்றப்போவதாக திரு டிரம்ப் பல மாதங்களாக கூறி வந்த நிலையில் ஒப்பந்தம் பற்றி அவர் அறிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தி சேகரிக்க சில நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கிறார். சிஎன்என், எம்எஸ் நவ், பொலிட்டிகோ ஆகிய நிறுவனங்களுக்கான தடை உடனே நடப்புக்கு வருகிறது. அந்த செய்தி நிறுவனங்கள் தம் நிர்வாகம் குறித்து தொடர்ந்து கற்பனையான அல்லது பொய்யான தகவல்களை எழுதி வருவதாக திரு டிரம்ப் சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதற்கான ஆதாரம் எதையும் அவர் தெரிவிக்கவில்லை. செய்தி நிறுவனங்களுக்கு எளிய தடை என்று சொன்ன திரு டிரம்ப் அது எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை விளக்கவில்லை. சம்பந்தப்பட்ட செய்தி நிறுவனங்களின் ஊழியர்கள் வெள்ளை மாளிகைக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்படுமா என்பதும் தெளிவாக தெரியவில்லை. சிஎன்என் செய்தி நிறுவனம் திரு டிரம்ப் அறிவித்துள்ள தடை அமெரிக்க ஊடக சுதந்திரத்தின் மீதான சட்டவிரோத தாக்குதல் என்று சாடியிருக்கிறது. தடை குறித்து அறிவிக்கப்பட்ட சற்று நேரத்திற்கு பிறகும் சிஎன்என், பொலிட்டிகோ ஆகிய நிறுவனங்களின் செய்தியாளர்களை வெள்ளை மாளிகை வளாகத்தில் பார்க்க முடிந்தது. அமெரிக்க துணை அதிபரின் அயோவா பிரச்சாரத்தில் சிஎன்என் செய்தியாளர்களும் சென்றிருக்கின்றனர். செய்தி நிறுவனங்களுக்கான தடைக்காக திரு டிரம்ப் சட்ட ரீதியான சவால்களை சந்திக்கக்கூடும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுக்கு பொருளாதார நெருக்குதல் கொடுக்கும் மசோதாவில் கையெழுத்திட்டிருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய், எரிவாயு வாங்கும் நாடுகளுக்கு தடைகளை விதிக்க அந்த மசோதா வழியமைக்கிறது. அமெரிக்க செனட் சபை அந்த மசோதாவுக்கு வாரத் தொடக்கத்தில் ஒப்புதல் அளித்தது. ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவு எண்ணெய், எரிவாயு இறக்குமதி செய்யும் 5 நாடுகளுக்கு 100 விழுக்காடு வரை வரி விதிக்க மசோதா அனுமதிக்கிறது. அதனால் இந்தியாவும் சீனாவும் கணிசமாக பாதிக்கப்படும். திரு டிரம்ப் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஈரானின் எரிசக்தி ஆயுதத் துறைகளுக்கும் தடைகளை விதிக்க மசோதா வழி செய்கிறது. போக்குவரத்து மூத்த துணை அமைச்சர் முரளி பிள்ளை வேகமாக மாறிவரும் கடல் துறையில் நல்ல வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மின்னிலக்க தொழில்நுட்பம், தானியக்கம், பசுமை எரிசக்தி ஆகியவற்றின் மூலம் கடல்துறை உருமாறி வருவதை அவர் சுட்டினார். பாரம்பரிய நிபுணர்களுக்கு மட்டுமல்லாமல் தரவு விஞ்ஞானிகள், மென்பொருள் பொறியாளர்கள், நீடித்த நிலைத்தன்மை நிபுணர்கள், ஆளில்லா வானூர்தி இயக்குவோர் ஆகியோருக்கும் கடல்துறையில் நல்ல வாய்ப்பு இருப்பதாக திரு முரளி பிள்ளை கூறினார். சிங்கப்பூர் கடல்துறையில் அடுத்த தலைமுறை திறனாளர்களை உருவாக்க முயல்கிறது. அதற்கு ஏதுவாக 61 பேருக்கு சுமார் 1.5 மில்லியன் வெள்ளி கல்வி உபகாரச் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியா தலைநகர் ரியாதின் சில இடங்களில் வெடிப்புச் சத்தம் கேட்டிருக்கிறது. இன்று காலை அதிகாரிகள் அங்கு ஆகாய தாக்குதல் எச்சரிக்கை விடுத்தனர். ஆகாய அச்சுறுத்தல் இருப்பதால் மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டது. அரை மணி நேரத்துக்கு பிறகு எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டது. அண்மை காலமாக ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சி குழுவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே மோதல் வலுத்திருக்கிறது. செங்கடல் கரையோரப் பகுதிகளை கைப்பற்றிய ஹவுதி குழு சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடல் வழி முற்றுகையை அறிவித்திருக்கிறது. இதற்கிடையே ஏமனின் ஆயுதப்படை ஹவுதி குழுவினர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கவச வாகன தாக்குதல் மூலம் ஹவுதிகளின் ராணுவ வாகனங்கள் அழிக்கப்படும் காணொளியை ஏமன் ஆயுதப்படை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் ஆதரவு ஹவுதி குழு ஏமனில் பல்லாண்டு காணாத அளவு நிலப்பரப்பை கைப்பற்றுவதால் மோதல் தீவிரமடைகிறது. ஏமனிலிருந்து சுமார் 125,000 பேர் இடம்பெயர்ந்து விட்டனர். ஹவுதி குழு கிழக்கு ஏமனின் எண்ணெய் வளமிக்க பகுதிகளை நோக்கி முன்னேறுவதாக தெரியவந்திருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பள்ளிவாசல் ஒன்றில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஹைபர் பக்துன்குவா மாநிலத்தின் கோஹாட் நகரில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் தாக்குதல் நடத்தப்பட்டது. வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக மக்கள் கூடியிருந்த வேளையில் வெடிபொருள் நிரப்பப்பட்ட கார் பள்ளிவாசல் மீது மோதப்பட்டது. பிறகு துப்பாக்கிச் சண்டையும் நடந்தது. 21 பேர் மாண்டனர். அவர்களில் 15 பேர் காவல்துறை அதிகாரிகள். 100 அதிகமானோர் காயமடைந்தனர். பாகிஸ்தான் தலிபான் குழு தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி ஜர்தாரி, வெளிநாட்டு ஆதரவு பயங்கரவாதிகளை ஒழிப்பது நாட்டின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியம் என்று கூறியிருக்கிறார். பள்ளிவாசல் தாக்குதலுக்கு காரணமானோரை சட்டத்தின் முன் நிறுத்தும்படி ஐக்கிய நாட்டு நிறுவனம் வலியுறுத்தியிருக்கிறது. பாகிஸ்தானின் வடமேற்கே பாதுகாப்பு படையினரையும் காவல்துறையினரையும் குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் அவ்வப்போது தாக்குதல் நடத்துகின்றனர். அவர்கள் ஆப்கானிஸ்தானில் பயிற்சி எடுத்து தாக்குதல் நடத்துவதாக பாகிஸ்தான் சாடுகிறது. கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் பாகிஸ்தானின் உள்நாட்டு விவகாரம் என்று குற்றச்சாட்டை ஆப்கானிஸ்தான் நிராகரித்திருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. அனிருத்தின்
2: 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 தேதி சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
3: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியார ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
4: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
5: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங். தொலைபேசி 8183-9075.
6: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
7: அக்கரகில நிக்கிறவன எட்டுது நம்ம சத்தம், அவன் இக்கரவரும் அக்கரகில நெஞ்ச அவன
8: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
9: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
10: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
11: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போரா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
12: வார இறுதி ஒலியில் உல்லாசம்.

0: நினைக்கும்
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு லைவ் ஷோ பண்ண போறவங்க கூட, சோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு.
0: நன்றி நன்றி, கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். சரி, இப்ப நீங்க வந்து எந்த பள்ளியில படிக்கிறீங்க, என்ன செய்றீங்க அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் அறிமுகம் செஞ்சிருங்களேன்.
1: நான் வந்து பிடி செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் இப்ப வந்து உயர்நிலை 2 படிக்கிறேன்.
0: உயர்நிலை 2 அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
1: எனக்கு எல்லா பாடமும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னுடைய ரொம்ப பலமான பாடம் வந்து தமிழாக இருக்கு.
0: தமிழா? தமிழ்ல வந்து உங்களுடைய தமிழ் ஆசிரியருடைய பெயர் என்னன்னு
1: சொல்லுங்களேன். மேடம் கலே.
0: மேடம் கலே. சரி, மேடம் கலையுடைய வகுப்புல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்னன்னு சொல்லுவீங்க?
1: அவங்க எப்போதும் வந்து பாடத்துல மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. சில தடவை வந்து வாழ்க்கையில வந்து எப்படி பண்புகளை வந்து வழிகாட்டணும், அப்புறம் பள்ளியை விட்டு எவ்வாறு வந்து எங்களுடன் அவங்க வந்து நிறைய பழகுவாங்க.
0: பழகுவாங்க, கதை எல்லாம் சொல்லுவாங்களா?
1: அவங்களுடைய சொந்த கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க.
0: கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம் கலை. நான் கண்டிப்பா சந்திச்சே ஆகணும் மேடம் கலை. நீங்க வந்து ஒலி 968 கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதாவது நீங்க சேர பணி ரொம்ப முக்கியம். தமிழ் மொழிய நீங்க வளர்க்கறீங்க, வாழ வைக்கிறீங்க அப்படின்னு தான் சொன்னோம். சரி, தொடர்ந்து நாம அனந்திகா கிட்ட பேசலாம். இந்த வாரம் அவங்களுக்கு எப்படி அமைந்தது அப்படிங்கறத பத்தி இன்னும் கொஞ்சம் நேரத்துல நாம பேச போறோங்க. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. சாலையில பயணம் செய்வோருக்கான போக்குவரத்து நிலவரம்
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: எம்ஸ்

0: ஏ நோக்கி செல்லும் ஏ கிளமெண்டி ரோடிற்கு பிறகு நான்காம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. பிகேஇஐ நோக்கி செல்லும் எஸ் எல் இ வுட்லண்ட்ஸ் அவென்யூ இரண்டிற்கு பிறகும் விபத்து. துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ ஆடம் ரோடிற்கு பிறகும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாம்சன் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. இரண்டாம் மூன்றாம் தடங்களை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: வணக்கம், நாங்க தான் உங்க சாட்டர்டே சிங்க குட்டி. ஏ ரஹ்மான் இசையில் கண்டு கொண்டேன் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. சாதனா சர்க்கம் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு வித்யாசாகரின் இசையில் கில்லி திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. சுனிதி சௌஹான் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கி இருந்தாங்க. நம்ம சிங்க குட்டி இன்னைக்கு அனந்திகா அப்படிங்கிற சிங்க குட்டி என் பக்கத்துல அமர்ந்திருக்காங்க. வணக்கம் அனந்திகா.
1: வணக்கம்.
0: சரி, நீங்க வந்து என்னோட சேர்ந்து நிகழ்ச்சிய படைக்கிறீங்க. உங்களுடைய சக மாணவர்கள் கிட்ட சொன்னீங்களா நிகழ்ச்சியை படைக்க போறீங்க அப்படின்னு? நண்பர்கள் கிட்ட சொல்லலையா? அப்படின்னா கேட்டுகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கும் இல்லையா? சரி, வார இறுதியில நாம இணைஞ்சிருக்கோம். இப்ப திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் போன வாரம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: போன் இந்த வாரம் வந்து ஒன்றும் புதுசாக எதுவும் இல்லை. ஏன்னா இறுதி ஆண்டு தேர்வு கொஞ்சம் நெருங்கி கொண்டிருக்குது. அடுத்த வாரமே வந்து இறுதி ஆண்டு தேர்வு தொடங்குறது.
0: அடுத்த வாரம் எப்போ தொடங்குது?
1: வியாழக்கிழமையில.
0: ஓ சரி சரி, வியாழக்கிழமை தொடங்குது. அதுக்கப்புறம் தயாரிப்பு வேலைகள்லாம் ஈடுபட்டுருக்கீங்களா?
1: ஆமாம், படிப்பில் வந்து நேரம் கழிச்சிட்டேன். ஆனால் இந்த வாரம் வந்து ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு எனக்கு வந்து நேருச்சு.
0: என்ன சொல்லுங்களே.
1: இந்த வாரம் வந்து ஒரு நாள் நான் வந்து பள்ளியில ஸ்டே பேக் பண்ண வேண்டிய நேரம் இருந்துச்சு. ஆனா அதுக்காக வந்து அம்மா வந்து சொன்னாங்க, நானும் உனக்கு வந்து சாப்பாடு தயாரிச்சு கொடுக்கறேன்
0: அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து பேக் செய்தும் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன செஞ்சீங்க?
1: நான் வந்து ஏன்னா என் பை வந்து ரொம்ப கனமா இருக்குன்னு நான் வந்து வேணான்னு சொல்லி கொஞ்சம் பணம் கேட்டேன் பள்ளியில வந்து வாங்க.
0: சரி,
1: அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க பரவாயில்ல நான் கொடுக்கறேன். ஆனா நான் வந்து ரொம்ப மூணு கால நின்னு வந்து வேணான்னு.
0: மூணு கால நீங்க நின்னீங்களா? ஒத்த கால கூட நிக்கல, மூணு கால நீங்க நின்னு இருக்கீங்க. நின்னு என்ன வேணும்னு சொன்னீங்க?
1: நான் வேணா எனக்கு பணம் வேணும், எனக்கு வந்து சாப்பாடு பெட்டி வந்து எடுக்கணும்னு வேணான்னு சொன்னேன். அதனால அவங்க வந்து சரி வேற வழி இன்றி வந்து அவங்க ஓகேன்னு சொன்னாங்க.
0: சரி, பணத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு?
1: பள்ளிக்கு போகும்போது வந்து நான் வந்து சாப்பாடை வந்து எந்த சாப்பாடு வாங்கலான்னு தேடிக்கொண்டிருந்தேன். ஆனா நான் கொண்டு வந்த காசுல வந்து எந்த சாப்பாடும் வந்து என்னால வாங்க முடியல.
0: அப்புறம்
1: ஒரு பண்டான் வாங்க முடிஞ்சிச்சு.
0: அம்மா எவ்வளவுதான் கொடுத்தாங்க?
1: அம்மா வந்து ஒரு மூணு வழி கொடுத்தாங்க.
0: நீங்க எவ்வளவு கேட்டீங்க அம்மா கிட்ட?
1: நான் வந்து ஒரு மூணு வழி வேணா, சும்மா ரெண்டு வழி கொடுத்தாலே போடும்.
0: நீங்க ரெண்டு வழி கேட்டீங்க, அம்மா உங்களுக்கு கூடுதலா மூணு வழி கொடுத்துருக்காங்க. மூணு வழி வச்சு கூட உங்களால சாப்பாடு வாங்க முடியலையா?
1: ஆமா, ஏன்னா வந்து எனக்கு அன்னைக்கு நான் வந்து அவ்வளவு வந்து அசைவம் சாப்பிட வேணான்னு இருந்தேன். அதனால நான் வந்து ஒரு பன் மட்டும் வாங்கினேன், அதுவும் வந்து கொஞ்சம் போதல. அப்போது அந்த நாள்ல இருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இது எல்லாருக்கும் சூட் பண்ணும். என்னன்னா உங்க அம்மா வந்து ஏதாவது சொல்லும் போது அதை கேட்டுதான் இன்ஸ்டிங்ஸ் வந்து எப்போதும் வேலை செய்யும்.
0: ஆமா, அவங்க வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தாய் சொல்லே தட்டாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லுவாங்க, இல்ல இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து மீறாம தட்டாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா சில நேரங்கள்ல அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் சமைச்சு கொடுக்கறேன், நாம வந்து வீராப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா கடைசியில அந்த பாடம் நமக்கு தான் வந்து சீரோ. நீங்க இளம் வயதா இருக்கும் பொழுது, இளம் வயதா இருக்கீங்க, உங்களுக்கே இந்த அனுபவம்னா எனக்கு 30 சுச்ச வயசாகுது, எனக்கும் அதே அனுபவம் தான். என்னோட தாயாரும் வந்து நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் வேணா வேணா பரவாயில்ல, நான் அவ்வளவா சாப்பிட்றது இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா கடைசியில தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு பேய் பசி பசிக்கும். அந்த பேய் பசியில அடடா இந்த நேரத்துல ஒரு சாப்பாடு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பேன். அம்மா அப்பவே சொன்னாங்களே சமைச்சு கொடுக்குற அப்படின்னு, அப்ப அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். சரி, இந்த சுவாரஸ்யமான நிகழ்வை தவிர்த்து வேற என்ன நடந்துச்சு?
1: வேற எதுவோ நடக்கல, இது மட்டும்தான் வந்து எனக்கு ஒரு படிப்பினை வந்து தந்துச்சு, வேற எதுவோ இல்லை.
0: சரி, சிசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து நீங்க எதுல இருக்கீங்க?
1: நான் வந்து நடனத்துல இருக்கேன்.
0: இந்திய நடனம்
1: இல்ல, மாடர்ன் டான்ஸ்.
0: மாடர்ன் நடனம். அப்ப நீங்க வந்து இளையர் விழாவில வந்து சேர்ந்திருப்பீங்க, யூத் ஃபெஸ்டிவல்ல எல்லாம் நடனம் ஆடி இருக்கீங்களா?
1: நான் வந்து இந்த வருஷம் தான் வந்து நான் கலந்து கொண்டேன். ஆனா இந்த வருஷம் வந்து இப்ப இளைய விழா இல்ல, அடுத்த வருஷம் தான் இருக்கு. ஆனா என் பள்ளிக்கூடத்துல தேசிய தின நாள், இன்ன நாள், எனக்கட்ட நாள், அந்த மாதிரி நிகழ்வுல வந்து நான் கலந்து கொள்வேன்.
0: சரி, உங்களுக்கு நடனம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரி, ஓகே. தொடர்ந்து நாம அனந்திகா கிட்ட பேசலாம். இன்னைக்கு இந்த வாரம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன படிப்பினை அவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கறத பத்தி அவங்க நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க. தொடர்ந்து நாம பேச போறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஒரு கதைய சொல்ல போறாங்க, ஒரு குட்டி ஸ்டோரிய சொல்ல போறாங்க. அந்த கதையை கேட்பதற்கு முன்பு வாங்க அடுத்து நெஞ்சில் துணி விருந்தால் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு மகிழ்வோமா?

0: இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.

0: வணக்கம், நாங்க உங்க சட்டர்டே சிங்க குட்டீஸ். நேயர்களே, இப்ப நான் உங்களுக்காக ஒரு கதையை சொல்ல போறேன். சோ இந்த கதையில வந்து ரவி என்ற சிறுவன் என்று சிறுவன் இருக்கான். அவனுக்கு வந்து பிறந்த நாள் பரிசாக அவனுடைய பெற்றோர் அவனுக்காக ஒரு கை தொலைபேசியை கொடுக்கிறாங்க. அதை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா மற்ற மாணவர்கள் போல தனக்கும் ஒரு கை தொலைபேசி இருக்குது, அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால வந்து அவன் அந்த கை தொலைபேசியில வந்து நிறைய வந்து விளையாட்டுகளை வந்து பார்ப்பான், அப்புறம் விளையாடுவான், அப்புறம் இந்த மாதிரி யூடியூப்ல வர ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பான். அப்போது அவன் அதை பார்க்கும்போது வந்து அவன் தன்னுடைய வெளி உலகத்தை பார்க்க மாட்டான். இதனால வந்து அவன் ரொம்ப நேர கட்டுப்பாடு இல்லாம வந்து அந்த கை தொலைபேசியை வந்து யூஸ் பண்ணுவான். இதனால வந்து அவன் வந்து தன்னுடைய தேர்வு நேரத்துல வந்து படிக்காம ஒவ்வொரு இரவும் வந்து உட்காந்து தன்னுடைய கை தொலைபேசியை பயன்படுத்துவான். இதனால அவன் வந்து தன் தேர்வு வந்து ரொம்ப சிறப்பாக செய்யல. அதை பார்த்து அவனுடைய பெற்றோர் வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த கை தொலைபேசியை வந்து தொடர்பு படுப்பதற்கும் வந்து கல்வி அறிவுக்கும் தான் கொடுத்தாங்க. ஆனா அவன் இப்படி வந்து கெட்டதாக வந்து பயன்படுத்தினால அவங்க வந்து ரொம்ப கோபம் அடைந்தாங்க. அதனால வந்து அவங்க அவனுடைய கை தொலைபேசியை வந்து பறிச்சாங்க. நீ வந்து தேர்வில் சிறப்பாக செஞ்சாதான் நான் உன்னுடைய கை தொலைபேசியை வந்து கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதை அறிஞ்சு வந்து அவன் ரொம்ப சோகமா இருந்தான். ஆனா அந்த கதையிலிருந்து வந்து அவன் ஒன்னு கற்றுக்கிட்டான். என்ன பழமொழி என்றால், அளவுக்கு மிஞ்சினால் அமுடமும் நஞ்சு என்பது போல் நாங்கள் ஒன்றை வந்து அளவுக்கு வந்து அளவுக்குள்ள செஞ்சால் வந்து அது நமக்கு நன்மையதையாக விளைவிக்கும். ஆனால் அது அளவுக்கு மிஞ்சி செஞ்சால் இல்லை பொருளை அந்த பயன்படுத்தினா வந்து எங்களுக்கு தீமையை தான் விளைவிக்கும். ஸோ இதுலேருந்து நேர்கள் என்ன கற்றுக்கொள்ளலாம்னா, நாங்கள் ஏதாவது செய்யும் போது அளவுக்கு அதை வந்து அளவுக்கு தான் செய்யணும். அதை மீறி செய்யக்கூடாது, இல்லைன்னா நாங்க தான் கெட்டு போய்விடுவோம்.
1: வாவ், அற்புதமா சொல்லியிருந்தீங்க. அனந்திகாவுக்கு கை தட்டுக. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில பல இடங்கள்ல இது வந்து பொருள்படும். நீங்க வந்து ரொம்ப அற்புதமா வந்து மாணவர்களுக்கு பொருந்துற மாதிரி நீங்க அந்த கதையை சொல்லியிருந்தீங்க. மாணவர்கள் மட்டும் இல்ல, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த கதை கண்டிப்பா பொருந்தும். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கையெடுக்க தொலைபேசி அப்படிங்கறத நம்மில் பலரும் வந்து அதிகமா பயன்படுத்துறோம். இதனாலேயே நம்மளுடைய தூக்கம் பாதிக்கப்படுது, நம்மளுடைய கவனம் பாதிக்கப்படுது, கையும் வந்து அந்த போனும் கையுமா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது இல்லையா. அப்ப அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இது நமக்கு அமிர்தம் தான், ஆனால் அதை வந்து அந்த கையெடுக்க தொலைபேசி அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு அமிர்தமா வந்து ஒரு ஒரு வந்த ஒரு கருவி. ஆனா அதை வந்து நம்ம ஓவரா அளவுக்கு மீறி நம்ம பயன்படுத்தினோம்னா
2: அது
1: தீமையதான் விளைவிக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில பல பகுதிகளை வந்து அது பாதிக்கும். சரியா, இந்த அற்புதமான கதைய சொன்னதுக்கு நன்றி அனந்திகா.

0: ரோஜாவை கிள்ளாத திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் குழுவினர் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது காலை 10:51 ஆகி விட்டது. அனந்திகா, இப்பதான் நீங்க ஒலி கூட்டத்திற்கு வந்தீங்க, இப்பதான் நம்ம கதை பேச ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நீங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அனந்திகா?
1: ரொம்ப புதுசா இருந்துச்சு, அப்புறம் ரொம்ப நினைவு கூர்ந்த ஒரு அனுபவமா இருந்துச்சு.
0: கண்டிப்பா நெஞ்சில் நீங்க ஒரு அனுபவமா இருக்கும் இல்லையா? சரி, இப்ப அடுத்த வாரம் தொடங்க போகுது, வார இறுதி இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு முடிஞ்சிடும், திங்கக்கிழமை வந்துடும், உங்களுக்கு அடுத்த வாரம் தேர்வு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் அடுத்த வாரத்தை வந்து நான் ஒன்றிற்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா, எதற்காக நீங்க வந்து காத்துட்டு இருக்கீங்க?
1: அடுத்த வாரம் வந்து எனக்கு ஒரு நாள் ஹெச்பிஎல் இருக்கு, அதுவும் வந்து வீக்கெண்ட்ஸ்க்கு முன்னாடி இருக்கு, அதனால ஒரு நீளமான வீக்கெண்ட் மாதிரி இருக்கு. அந்த நேரத்தை வச்சு என்னால ஓய்வு எடுக்க முடியும், என் தேர்வுக்கு படிக்க முடியும்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: அடேங்கப்பா, இந்த வயசுலயே நீங்க லாங் வீக்கெண்ட் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, வீட்டுல இருந்து நீங்க வந்து பாடங்களை எடுக்க வேண்டிய அந்த நாள் வரும் இல்லையா, ஹெச்பிஎல் அப்படின்னு சொல்லும் பொழுது. அப்ப பள்ளிக்கூடத்துல அவங்க வீட்டு பாடம் எல்லாம் கொடுத்துருவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க டக்கு டக்குன்னு செஞ்சிருவீங்க.
1: ஆமா,
0: முடிச்சிட்டு வார இறுதிய நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என்ஜாய் பண்ணுவீங்களா?
1: சில நேரத்துல என்ஜாய் பண்ணுவேன், சில நேரத்துல வந்து அவ்வளவா இருக்காது, அதனால படிப்பேன்.
0: வெரி குட், சிறப்பு. உங்களுக்கு பரீட்சை வந்துகிட்டே இருக்கு, கண்டிப்பா நீங்க படிச்சாகணும். சரி, ஆண்டு இறுதி வந்துகிட்டே இருக்கு, ஆண்டு இறுதிக்காக நீங்க என்ன காத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: ஆண்டு இறுதிக்கு வந்து நிறைய மாணவர்கள் விடுமுறைக்கு காத்திருப்பாங்க, எனக்கும் தான். ஏன்னா அந்த நாளை வந்து தேர்வையெல்லாம் முடிஞ்சு ஒரு ஃப்ரீயா இருக்கும், ஒரு ஃப்ரீடம் மாதிரி இருக்கும், என்ன வேணாலும் பண்ணலாம், படிக்க தேவையில்லைன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். அதுக்காக தான் நான் காத்திருக்கேன்.
0: சரி, விடுமுறைக்கு எங்கேயாச்சும் போறீங்களா?
1: இப்போதைக்கு நாங்க இன்னும் டிசைட் பண்ணல, ஆனா போக வாய்ப்பு இருக்கு.
0: போக வாய்ப்பு இருக்கு, போக வாய்ப்பு இருந்தா எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க? இப்பவே சொல்லிருங்க, அம்மா பாத்துக்கிட்டு இருப்பாங்க.
1: நான் வந்து லாஸ் வேகஸ்க்கு போக.
0: வாவ், லாஸ் வேகஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏன்?
1: ஏன்னா வந்து நான் அந்த கண்ட்ரிய வந்து பார்த்ததில்ல. அப்புறம்
0: அது ஒரு நகரம், அமெரிக்காவில இருக்கிற ஒரு நகரம், ஒரு இடம் இல்லையா? அந்த நகரத்தை நீங்க பார்த்தது கிடையாது, ஆனா அந்த நகரத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: என் அப்பா வந்து நிறைய தடவை அங்க போவாங்க வேலைக்காக. அப்ப அவங்க போகும்போது நானும் வந்து சுத்தி பாக்கணும்னு ஒரு ஆசை ஏற்படும்.
0: வந்து கதை கதையா சொல்லுவாரா?
1: சில தடவை சொல்லுவாங்க, ஏன்னா முக்கியமா வேலைக்கு நான் போறேன்.
0: ஆமா ஆமா,
1: ஆனா அங்க போகணும் ஒரு ஆசை இருக்கு.
0: அப்பா, அனந்திகாவின் அப்பாவே, அப்பா பேர் என்ன?
1: சதீஷ்குமார்.
0: திரு சதீஷ்குமார், திருமதி திருமகள், நீங்க ரெண்டு பேருமே வானொலி கேட்டுட்டு இருப்பீங்க, டிக்டாக் வாயிலாம் இணைஞ்சிருப்பீங்க. லாஸ் வேகஸ் போகணும்னு உங்களுடைய மகள் ரொம்ப ஆசைப்படுறாங்க, இந்த ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. சரியா? சரி, இறுதியா நம்ம நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: உங்க ஆதரவுக்கும் அன்பும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது நிச்சயமா வந்து நான் என் நெஞ்சில் இருக்கும். சோ ரொம்ப ரொம்ப நன்றி.
0: ஆமா, டிக்டாக் வாயிலா நம்ம நேயர்கள் எல்லாரும் அனந்திகாவுக்காக 32,000 லைக்ஸ்களை அள்ளி குவிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி நேயர்களே. இந்த மாதிரி நம்ம இளையர்களுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு அளிச்சிங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பாக அமையும். தொடர்ந்து வந்து நிகழ்ச்சிகளை வழங்கவும், 9968 படிப்புகள்ல நிகழ்ச்சியில வழங்கவும், உங்களுக்காக தொடர்ந்து தமிழ் பேசவும் அவங்களுக்கு வந்து ஊக்குவிப்பாக இது அமையும். எனவே உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சரி அனந்திகா, விடைபெறலாமா? சரி நேர்களே, இத்துடன் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். உங்கள் சாட்டர்டே சிங்க குட்டீஸ்.

0: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோர்க்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
1: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
2: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணமிங்கே.
1: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: நடக்கும்
1: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களைச் சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோர்க்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும். ஒலி 968 கேட்டாலே பரவசம். நேரம் இப்பொழுது சரியாக 11:11 ஆகி விட்டது. உங்களுக்காக நண்பகல் 12 மணி வரையிலும் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் சஜினி. கொஞ்ச நேரத்துக்கு முன்பு மாணவி அனந்திகா என்னோடு இணைஞ்சிருந்தாங்க. உங்களுக்காக நிகழ்ச்சியை, அதாவது உங்களுக்காக என்னோடு சேர்ந்து நிகழ்ச்சியை வழங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி மாணவர்கள் நல்லா சிறப்பாக

0: விக்ரம். எனவே உங்களுக்கு யாராச்சும் தெரியும்னா, மாணவர்கள் தெரியணும் தெரியும் அப்படின்னு சொன்னா ஹேஷ்டாக் SS அப்படின்னு பதிவிட்டு 9687889 என்ற எண்ணுக்கு அவங்களுடைய தகவல்களை அனுப்பி வச்சிருங்க. சரி, இப்ப நீங்க சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: SLEA நோக்கி செல்லும் CTE ஊற்றம் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக AYE வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். SLEA நோக்கி செல்லும் CTE அங்மோக்கியோ அவென்யூ ஒன்றிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: ரோக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 தேதி சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன் பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
5: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
0: நிகழ்ச்சியில் சஜினியனோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். 70களில் வெளியான பாடல்களை நீங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சங்கர் கணேசன் இசையில் இதய வீணை திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு TR பாப்பாவின் இசையில் அவசர கல்யாணம் திரைப்படத்தில இருந்தும் பாடலை கேட்டிருந்தீங்க. இந்த இரண்டு பாடல்களையும் TM சவுந்தரராஜன் பீசுசிலா வழங்கியிருந்தாங்க. காலை வேளையில பொன்னந்தி மாலை பொழுது அப்படிங்கிற பாடலை ஒளிபரப்பிருக்கீங்களே அப்படின்னு நேயர் பாலசுப்ரமணியம் குரல் பதிவு ஒன்று அனுப்பி வச்சிருக்காரு. பாடல்ல மாலை பொழுதுன்னு வந்திருந்தாக்கா அந்த பாடலை வந்து மாலை பொழுதுலதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கா இல்லையா, ஒரு விதி இருக்கா இல்லையா? இல்ல இல்ல, எங்கேயுமே இல்ல. எந்த பாடல எந்த நேரமோ நாம விரும்பி கேட்கலாம். நாம பாடல்களை வந்து கேட்கறதுக்கு ஒரே ஒரு மூடு தாங்க இருக்கணும். எந்நேரமும் எல்லா பாடல்களையும் நாம கேட்டு ரசிக்கணும். அடுத்து உங்களுக்காக சாய்ந்தாடமா சாய்ந்தாடு திரைப்படத்துல இருந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம் PS சுசிலா பாடலோட வராங்க. அதனை தொடர்ந்து MS விஸ்வநாதனின் இசையில் நேற்று இன்று நாளை திரைப்படத்துல இருந்தும் உங்களுக்காக பாடல் ஒளியர காத்துக்கொண்டிருக்கின்றது. SP பாலசுப்ரமணியம் பாடலோட வர இருக்காரு. தொடர்ந்து 9 8 இணைந்திருங்க, பாடல்களை கேட்டு ரசிங்க.
7: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
2: ஷான் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
3: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. வுட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூரியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
1: வார இறுதி ஒலியில் உல்லாசம் சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். 70களில் வெளியான பாடல்கள் எல்லாத்தையும் நேர்களே நீங்க கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வாட்ஸ்அப் வாயிலாக பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. நீங்க எல்லாரும் சந்தோஷமா பாடல்களை கேட்டு ரசித்தாலே போதும், அது எங்களுக்கு முழு மகிழ்ச்சியை தரும். சரி, சமீபத்துல வந்து இணையதளத்துல, அதாவது சமூக வலைதளத்துல நான் ஒரு காணொலிய பார்த்திருந்தேன். இந்த காணொலிய பார்க்கும் பொழுது மனிதர்களான நாமளும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்க தோணுச்சு. அப்படி என்ன காணொளி? இப்ப நான் சொல்றேங்க. அதாவது செங்காங் பூங்காவில சென்ற வாரம் 2 உடம்புகள் கட்டி பிடிச்சி அவங்க ஒருத்தர் வந்து அரவணைக்கிற ஒரு காணொளி வந்து பதிவேடு செய்யப்பட்டது. அதை வந்து இணையத்துல ஒருத்தர் பதிவேற்றம் செஞ்சிருக்காரு. இந்த காணொலியை பார்த்த பிறகு ஆறறிவு இல்லாத விலங்குகளே ஒருத்தரை அரவணைத்து இப்படி கட்டி பிடிச்சி அன்பை வெளிப்படுத்துறாங்க. மனிதர்களான நாம ஏங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்? ஏன் ஒருத்தருக்கு வந்து அன்பையும் ஆதரவையும் தெரிவிக்க கஷ்டப்படுறோம்? ஏன் பொறாம இப்படின்னு பல உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறோம்? ஏன் கோபத்தை வெளிப்படுத்துறோம்? இந்த மாதிரி நம்ம அன்பையும் அரவணைப்பையும் நாம தொடர்ந்து வழங்கிக்கிட்டே வந்தோம்னா இந்த உலகம் அற்புதமான ஒரு நாடாக, இந்த அற்புதமான ஒரு உலகமாக இருக்கும் இல்லையா? அமைதி நிறைந்த ஒரு உலகமாக இருக்கும் இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க.

0: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
1: இதோ
2: நினைத்தேன் வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ
3: சுட சுட விருந்து.
2: போடப்பா
1: போட்டுருவோ
2: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
4: பாடவா உன் பாடலை.
1: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
0: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
1: உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
1: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
1: கேட்க தவறாதீங்க.
5: சொந்தபுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
6: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
4: நடக்கும்
6: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70
5: உங்கள் ஒலியில்.

0: இசை ஞான் இளையராஜாவின் இசையில் நல்லதொரு குடும்பம் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. பி ஜெயச்சந்திரன், டி எல் மகாராஜன், கல்யாணி மேனன், ஜான்சி, பி எஸ் சசிரேகா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு மணிப்பூர் மாமியார் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. மலேசியா வாசுதேவன், எஸ் பி சைலஜா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இப்ப 70களில் வெளியான பாடல்களை நாம கேட்டுக்கிட்டு வரோங்க. இதற்கிடையே ஒரு நகைச்சுவை காட்சியை நான் உங்களுக்காக ஒளியேற்ற போறேங்க. பூரி சுட தெரியாத ஒரு மனைவிக்கு ஒருவர் பக்குவத்தை வந்து சொல்லித்தராரு. அந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன உங்களுக்கு தெரிந்தால் வாட்ஸ்அப் வாயிலாக எனக்கு இப்ப அனுப்பி வச்சிருங்க.
1: என்ன பலகாரம் செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க.
2: நல்ல வேலையா போச்சு, யோசனையோட நிறுத்து. நீ ஒண்ணு செய்ய, இன்னைக்கு கிழங்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. செய்து
1: பூரி உருளைக்கிழங்க. நான் கூட அதுதாங்க யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என்ன பொருத்தம் பாத்தீங்களா?
2: ஐயோ, என்ன நேத்தி மசாலா தோசை செய்தியே? தோசை தான் இருந்தது, மசாலாவ எவனோ நாவிட்டு போயிட்டான். பூரி என்ன நல்லா செய்யணும். என்ன
1: சரி, நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க, அது பிரகாரம் நான் செய்யறேன்.
2: வெரி வெரி குட். இங்க வா சொல்றேன்.
1: தெரியாதுல்ல
2: பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து,
1: அதான் எனக்கு தெரியுமே.
2: இதெல்லாம் தூக்கி அது உள்ளார போட்டு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
2: அது நிறைய தண்ணியை ஊத்தி,
1: அதான் எனக்கு தெரியுமே.
2: நல்லா குழச்சு,
1: அதான் எனக்கு தெரியுமே.
2: வச்சு வையே, நான் வந்து புதிக்கிறேன்.
1: அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க?
2: என்ன என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்க? என்ன அடக்க உடக்கமா கேட்கணும். எதமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, அதான் எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? பெரிய மேதாவி மாதிரி
0: அறிவாளி திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக அந்த நகைச்சுவை காட்சி வெளியேறியது. அடுத்த தடவை யாராவது எப்படி செய்யணும்னு கேட்டாங்கன்னா, ஏதாச்சும் இப்படிதான் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே சொல்லி பாருங்க. அடுத்த தடவை நான் நினைக்கிறேன் ரவிஜி கிட்ட நான் இந்த முயற்சி செஞ்சு பார்க்க போறேன் அப்படின்னு. அவர் என்னதான் செய்யறாருன்னு நான் வந்து, ஐயோ கேக்குறதுக்கு எனக்கு சிரிப்பா இருக்கு. சரி சரி வாங்க, என்னோட சேர்ந்து சிரிச்சு நம்ம சனிக்கிழமை ஞாயிறு கிடையாது சனி பொழுத கழிக்கலாங்க.

0: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்,
2: 70களில் வெளியான பாடல்களை கேட்க கேட்க ஆனந்தம். சரியா சொல்லியிருக்காரு நமது முகமது ரஃபி. தொடர்ந்து உங்களுக்காக இதய கனி, நிறைக்குடம், எங்கம்மா சமதம் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் ஒளி 9:68 கேட்டாலே பரவசம்.

தளிர்மேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே, குளிர் போனதும் மழை கூந்தலின் புகை பாடினேன், புகை பாடிய

0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே. பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோர் கூறிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows

0: பரவசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி ஒன்பதாரிட்டு கேட்டாலே பரவசம்.
1: நேர்களே, நேரம் இப்பொழுது காலை 11:54 ஆகி விட்டது. 5 மணி நேரம் நிகழ்ச்சியை வழங்கி உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். இந்த சனிப்பொழுது உங்களுக்கு அற்புதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, வீட்டுல எல்லாரும் இப்ப தடபுடலாம் சமைச்சுக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு லைட் மசாலா வாசனை வர்ற மாதிரி, அதாவது அந்த மசாலாவை எண்ணெயில தாளிக்கிற வாசனை வர்ற மாதிரி கற்பனை செய்து உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை நான் திங்கள் அன்று சந்திக்கிறேன். இந்த வார இறுதி உங்களுக்கு நல்ல ஒரு ஓய்வான வார இறுதியாகவும் சிறப்பான ஒரு வார இறுதியாகவும் அமையணும் அப்படிங்கறதா என்னுடைய ஆசை. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
0: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: வணக்கம். நண்பகல் மணி 12. மீடியா கோ போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூர் கனடாவிடமிருந்து எரிசக்தி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஆராய்வதாக வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். மத்திய கிழக்கு போரால் இடையூறு நீடிக்கலாம் என்பதால் உணவு எரிபொருளுக்கு சிங்கப்பூர் மாற்று வழிகளை ஆராய்கிறது. படிம எரிபொருள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இரண்டிலும் கனடா ஆற்றல் வாய்ந்த நாடாய் திகழ்வதை டாக்டர் பாலகிருஷ்ணன் சுட்டினார். கனடிய பயணத்தின் நிறைவில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். சிங்கப்பூர் கத்தாரிடமிருந்து பெருமளவு திரவ எரிவாயுவை பெறுகிறது. ஹொர்முஸ் நீரிணையில் தடங்கள் நீடிப்பதால் அதில் சிக்கல் தொடர்கிறது. பல்வேறு இடங்களிலிருந்து எரிபொருளை பெறுவதால் சிங்கப்பூர் சிரமமின்றி சமாளிக்க முடிவதாக டாக்டர் பாலகிருஷ்ணன் சொன்னார். கனடாவிலிருந்து அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்யும் வழிகளையும் சிங்கப்பூர் ஆராய்கிறது. செயற்கை நுண்ணறிவு, மின்னிலக்க பொருளாதாரம், மின்னிலக்க கட்டண முறை முதலியவற்றின் வாய்ப்புகளிலும் இரண்டு நாடுகளும் கவனம் செலுத்துகின்றன. 3 மாதத்துக்குள் இருதரப்பு உடன்பாடு கையெழுத்திடப்படலாம் என்று டாக்டர் பாலகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். கனடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்தை டாக்டர் பாலகிருஷ்ணன் சந்தித்து பேசினார். பொருளாதார ஒத்துழைப்புக்கான முன்னோடி கூட்டு பிரகடனத்தில் அவர்கள் கையெழுத்திட்டனர். சிங்கப்பூர் காவல்துறை சில நிமிடங்களில் மோசடி இணையதளங்களை முடக்கும் ஆற்றலை பெற்றிருக்கிறது. காவல்துறையின் புதிய இணைய தளபத்திய பிரிவு அதை சாத்தியமாக்குகிறது. மோசடிகளையும் இணைய குற்றங்களையும் முறியடிக்கும் குழுக்கள் 2 மாதமாக ஒரே கூரையின் கீழ் செயல்படுகின்றன. அதிகாரிகள் உடனுக்குடன் தகவல்களை பகிர்ந்து நடவடிக்கை எடுப்பது எளிதாகிறது. இணையதளங்கள், தொலைபேசி எண்கள், சமூக ஊடக விளம்பரங்கள், மின்னிலக்க நாணய கணக்குகள் என்று பல்வேறு அம்சங்களில் கவனம் செலுத்தி மோசடிகளை முறியடிப்பது முக்கியம் என்று காவல்துறை கூறியது. வெளிநாடுகளிலிருந்து செயல்படும் குற்றக்கும்பல்கள் தொடர்ந்து பெரும் சவாலாய் திகழ்வதாக அது சொன்னது. குற்றக்கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன உத்திகளை அதிகம் பயன்படுத்துகின்றனர். அதை கண்டறிந்து முறியடிக்க காவல்துறையின் இணைய தளபத்திய பிரிவும் தனது ஆற்றலை மெருகேற்றியிருக்கிறது. சிங்கப்பூரின் தூய்மை பசுமை இயக்கத்தின் நடவடிக்கைகளில் இந்த ஆண்டு 400,000 அதிகமானோர் பங்கேற்றிருக்கின்றனர். பருவநிலை மாற்றத்தை சமாளிக்கும் வழிமுறைகளில் அந்த இயக்கம் கவனம் செலுத்துகிறது. உலக தூய்மை நாளையொட்டி சிங்கப்பூரின் கடற்கரைகள், நீர்நிலைகள், நகர்ப்புற பகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டன. தீவின் பல்வேறு பகுதிகளிலும் அந்த நடவடிக்கையில் 500 இளம் தொண்டூழியர்கள் கலந்து கொண்டனர். வரும் மாதங்களில் இன்னும் பல நடவடிக்கைகளுக்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை விமான நிலையத்திற்கே சென்று வரவேற்க தயாராவதாக தெரிய வந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ஒருவர் விமான நிலையத்திற்கே சென்று வெளிநாட்டு தலைவரை வரவேற்பது வழக்கத்துக்கு மாறானது. சீன அதிபர் அடுத்த வாரம் அதிகாரத்துவ பயணமாக அமெரிக்கா செல்கிறார். அவருக்கு வெள்ளை மாளிகையில் சடங்குபூர்வ வரவேற்பு அளிக்கப்படும். சீன அதிபருக்கு சிறப்பு இரவு விருந்துக்கும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் உள்ள தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்கள் அதில் கலந்து கொள்வர் என்று வெள்ளை மாளிகையின் ஓர் அதிகாரி கூறினார். வர்த்தகம், அரிய கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அமெரிக்க சீன அதிபர்கள் கலந்துரையாடுவர் என்றும் அவர் சொன்னார். அமெரிக்காவும் டென்மார்க்கும் கிரீன்லாந்து பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு இணங்கியிருக்கின்றன. அடுத்த வாரம் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். பாதுகாப்பு உள்ளிட்ட எல்லா தேவைகளுக்கும் ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு நிரந்தர கட்டுப்பாடு வழங்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். ஆர்க்டிக் வட அட்லாண்டிக் வட்டாரத்தின் பாதுகாப்பை ஒப்பந்தம் வலுப்படுத்தும் என்று டென்மார்க் பிரதமர் கூறினார். ஆனால் சமூக ஊடக பதிவில் திரு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளவை பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை. தேசிய பாதுகாப்புக்காக கிரீன்லாந்தை கைப்பற்றப் போவதாக திரு ட்ரம்ப் தொடர்ந்து பல மாதங்களாக கூறி வந்தார். இந்நிலையில் ஒப்பந்தம் பற்றி அவர் அறிவித்திருக்கிறார். சவுதி அரேபியா தலைநகர் ரியாதின் சில இடங்களில் வெடிப்புச் சத்தம் கேட்டிருக்கிறது. இன்று காலை அதிகாரிகள் அங்கு ஆகாய தாக்குதல் எச்சரிக்கை விடுத்தனர். ஆகாய அச்சுறுத்தல் இருப்பதால் மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டது. அரை மணி நேரத்துக்கு பிறகு எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டது. அண்மை காலமாக ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சி குழுவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே மோதல் வலுத்திருக்கிறது. செங்கடல் கரையோரப் பகுதிகளை கைப்பற்றிய ஹவுதி குழு சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடல்வழி முற்றுகையை அறிவித்தது. கூகுள் நிறுவனத்தின் ஜெமினி செயற்கை நுண்ணறிவு 3 நிறுவனங்களை ஊடுருவியிருக்கிறது. இணைய பாதுகாப்பு திறனை சோதிக்கும் போது ஜெமினி மற்ற நிறுவனங்களின் பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்புக்குள் ஊடுருவியதாக தெரிய வந்திருக்கிறது. 2 சம்பவங்களில் இணையத்தில் கிடைத்த தகவலை வைத்து ஜெமினி கடவுச்சொல்லை கண்டுபிடித்தது. மற்றொரு சம்பவத்தில் சரியான கடவுச்சொல்லை கண்டுபிடிக்கும் வரை ஜெமினி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தது. செயற்கை நுண்ணறிவின் ஜெமினி செயற்கை நுண்ணறிவின் ஊடுருவல் பற்றி முதன்முறை தகவல் வெளிவந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட 3 நிறுவனங்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. ஏஐ ஏஜென்ட்ஸ் எனும் செயற்கை நுண்ணறிவு செயல்முறை இணையத்தையும் கணினி கட்டமைப்புகளையும் சுயமாக பயன்படுத்துகிறது. அதனால் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுந்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு செயல்முறை பொறுப்புடன் இயங்க பயிற்சி அளிப்பது அவசியம் என்று வலியுறுத்தப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களைச் சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
2: ராக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ராக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: உங்களுக்கு சமைக்க தெரியாதா, அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
5: டேக் ஆனியன், கட் கட் கட் ஸ்மால் பீசஸ், புட் சீரக சட்டி, புட் இந்த அடுப்பு.
4: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
6: காய்கறியா நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
4: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா? சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
7: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
8: என்றென்றும் நம் அனைவரின் நினைவுகளிலும் தென்னக கான கோயில் எஸ் ஜானகி.
9: மறைந்தும் வாழும் அந்த கான கோயிலின் பாடல்களை
8: ஒவ்வொரு சனிக்கிழமையும் நண்பகல் 12 மணிக்கு கேட்க மறவாதீர்கள்.

0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.
0: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களைச் சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவு சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 96 79.
2: தென்னக கான கோயில் எஸ் ஜானகி.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களைச் சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
2: பணம் பத்தும் செய்யும்.
3: நல்ல ஒரு நிர்வனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோனு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல இது இன்வெஸ்ட்மென்ட் போட்டுருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
4: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
5: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
6: என்ன நடந்தது போய் கேளுங்க.
5: மறைந்தும் வாழ்கிறார்
6: தென்னக காண குயில்
5: எஸ் ஜானகி.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 தேதி சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
1: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
2: எனக்கு ஜன்னலோரம்.
3: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க,
4: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
3: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
5: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
3: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
4: பஸ் பயணம்.
5: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
4: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
6: மறைந்தும் வாழ்கிறார் எஸ் ஜானகி.
7: எப்பவுமே பக்கத்துல தானே இருப்போம், நாங்க விட்டு இருந்ததே இல்ல. முழுசா திருடி விட்டேன்.
6: செந்தூர பூவாய் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எஸ் ஜானகி.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
2: மறைந்தும் வாழ்கிறார்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
2: மறைந்தும் வாழ்கிறார்.
3: எப்பவுமே பக்கத்துல தானே இருப்போம், நாங்க விட்டு இருந்ததே இல்ல. முழுசா திருடி விட்டேன்.
2: செந்தூர பூவாய் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எஸ் ஜானகி.

0: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
1: இன்றென்றும் நம் நினைவுகளில் ஆடுமிலா, எஸ்.பி. பாலசுப்ரமணியம்.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த
5: நினைவுகளில்
6: பாடுமிலா SP பாலசுப்ரமணியம்.

0: நிறுவன வார இறுதி
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களைச் சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோர்க்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
2: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலைசிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
6: காலத்தால் அறியாத எஸ்பி பாலசுப்ரமணியம் காணுங்கள்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
3: சத்ரி ஏந்திரிக்க, சத்ரி ஏந்திரிக்க.
4: ராபி, எதுக்கு காலம் காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க?
3: நீங்க என்ன சம்பந்தம் என்ன பேசிட்டு இருக்கீங்க?
4: அதுவா, ஏந்திரன் 10.0ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே.
3: காணவள ஆட்டம் போட்டதெல்லாம் போதும், நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
3: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
4: ரவிஜி
3: சஜினி,
2: வணக்கம் சிங்கை,
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
5: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA 23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
6: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
6: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
6: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகாபிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
8: இன்றென்றும் நம் நினைவுகளில் பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம்.

0: பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த
1: நினைவுகள்
2: முடிஞ்ச. ஐ டோன்ட் வாண்ட் டு டை சார்.
1: பாடுமிலா எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: ஜி பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கன் ரோட், சிங்கப்பூர். பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
2: மீடியா கபூலி 968 ஹிந்தி பாடல்கள். It's time for some Hindi tunes on your favorite station, only 968.

0: சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ்எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
4: நான் ஏஎஸ்கே ட்ரைனிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
4: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
4: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: குடிநுழைவு சோதனை சாவடி.

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: நரச்சனத்தி முடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க ஆள.
0: ஒலி 9:8 உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
2: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோர் கூறிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-86.

பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோர்க்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களைச் சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
1: மீடியா கபலி 96 8 இல் ஹிந்தி பாடல்கள்.
2: You're listening to Hindi.

0: ஒலியில் இடம்பெற்றது வங்காள பாடல்கள்.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களைச் சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
2: ஒலியில் உங்களுக்காக மலையாள பாடல்கள்.

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
1: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
2: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
1: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோடு கொண்டாடுங்க.
1: நரச்சனத்தி முடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க ஆள
0: ஒலி 968 உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
2: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோர்க்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.

0: கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ்எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
6: மலையாள

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோர்க்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
4: ஒலி 968 இல் அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
5: தெலுங்கு பாடல்கள்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
2: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை, சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
4: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள்.

0: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.
1: யுவன் சங்கர் ராஜா
2: கலங்கின மனசை போ தெளிய வப்பேனே, தெளிஞ்சது உயிருக்கு மறுபடி வழக்கு.
1: சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு யுவனின் யுத்தம்.
2: இதனாலே அனைவருக்கும் நான் சொல்லும் செய்தி ஒன்று,
3: இல நெஞ்சம் இந்த பாதையில் திரட போவதுண்டு.
1: யுவன்
4: இசை வழியில் நிறைய

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட். ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப்

0: பதிந்து கொண்ட எல்லா நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
2: இது உங்க ஒலி ஒரு ஆறியது
3: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
4: வார இறுதி ஒலியில் உள்ள

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களைச் சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: சான் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
2: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தான நம்ம பக்கம் வந்துருவாங்க.
3: இது ஒரு வித்தியாசமான இசைப்பயணம்.
4: இரவு என்ன பகலும் என்ன இசை மழை தூவட்டும்.
3: யுவன் சங்கர் ராஜா.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களைச் சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-90075.
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
0: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
0: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
0: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
0: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

பொது தளவாட திரட்டு பயிற்சி. பின் கூறப்படும் மறைச்சொற்களை சேர்ந்தவர்கள், சிவில் தளவாட சொந்தக்காரர்கள் ஆகியோருக்குரிய பொது தளவாட திரட்டு பயிற்சி இப்போது நடைபெறுகிறது. பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். பாட்டர் ட்ரேட், ஐஸ்ட் மில்க், பிளே ஆக்ட், வுல்ஃப் பேக். தொடர்புடைய அனைவரும் உடனடியாக தளவாட திரட்டு மையங்களுக்கு தங்கள் தளவாடங்களுடன் உடனே செல்ல வேண்டும்.

0: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா
0: அது இல்லங்க,
2: கொஞ்சம்
0: சாப்பாடு காணும். இந்த அங்க இருக்குது,
2: அது மட்டுமா?
0: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

அன்பான நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மீண்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம். போன வாரம் முழுக்க என்னால் ஒளிப்பக்கம் வர முடியவில்லை. என்ன, நீங்கள் எல்லாரும் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதனால் இந்த வாரம் உங்களுக்காக தடா உடாலா தயார் செஞ்சுட்டு வந்திருக்கேன். முதல் அங்கத்தில் நாம 80களிலையும் 90களிலையும் இடம்பெற்ற பாடல்களை கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மறந்த சில தமிழ் சொற்களை உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல்கள். தங்க மகன் திரைப்படத்தில் இருந்தும், கூலிக்காரன் திரைப்படத்திலிருந்தும் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து வழங்கும் இரண்டு பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: பார்த்து நிலவரம்.
1: துவாசை நோக்கிச் செல்லும் ஏவாயி பெஞ்சூரு சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. சாங்கியை நோக்கிச் செல்லும் பிஐ டாம்பனீஸ் விரைவு சாலை நுழைவாயில் அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
5: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
6: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
7: I want to go out and buy for bring me downstairs.
6: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
1: இன்று என்னுடைய தோழிகளை நான் சந்தித்தப்ப இந்த தோழி கூட்டத்தை சொல்வதற்காக ஒரு சொல் இருந்தா நல்லா இருக்குமே. இந்த கூட்டத்துடைய ஒரு பெயர், இந்த கூட்டத்தை குறிக்கிறதுக்கான ஒரு பெயர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் இணையதளத்துல படிச்சேன், ஆயம் என்ற ஒரு சொல் ஒரு தோழிகளின் கூட்டத்தை குறிக்கிற ஒரு சொல்லாமாம். இது சங்க காலத்து இலக்கியத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. கம்ப ராமாயணத்துல கம்பர் எழுதியிருப்பாராம், பண்ணையும் ஆயமும் திரளும் பாங்கரும். பண்ணையும் என்பது பெண்கள் கூட்டத்தை குறிக்கிறது, அதில் ஆயமும் என்பது தோழிகள் கூட்டத்தை குறிக்கிறது. அதே மாதிரி திரளும் பாங்கரும் அப்படிங்கிறது, திரளும் என்பது ஆண்களுடைய கூட்டத்தை குறிக்கிறது, பாங்கரும் என்பது ஆண் தோழர்களுடைய கூட்டத்தை குறிக்கதாம். இதே மாதிரி பல இடங்கள்ல ஆயம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். உங்களுடைய தோழிகளுடைய அந்த குட்டி கூட்டத்தை இனிமே நீங்க குறிக்கணும்னா ஆயம் என்ற சொல்ல பயன்படுத்தலாம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்தும், நாளெல்லாம் பௌர்ணமி திரைப்படத்துல இருந்தும், கங்கை அமரன் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: நேர்களை, உள்ளம் உருகுதல் அப்படிங்கிற ஒன்றை நாம கேள்விப்பட்டிருப்போம். உள்ளம் உருகுதல், இதற்கு நிகரான ஒரு ஆங்கில வார்த்தையே இல்லை. சொல்ல போனா எந்த மொழியிலும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியவில்லை. இது ஏனென்றால் உள்ளம் உருகுதல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம இதயத்தையோ இல்லை நம்மளுடைய மனசு மூளையோ நம்ம குறிக்கல. உள்ளம், நமது உள்ளம் உருகுது அப்படிங்கிறதா குறிக்கிறோம். அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மை ஹார்ட் இஸ் மெல்டிங் அப்படின்னு வேணா சொல்ல முடியும். ஆனா ஒரு ஏக்கத்துல இல்ல ஏதோ ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம உள்ளம் உருகுதுன்னா அதனுடைய பொருளே வேற இல்லையா? இந்த மாதிரி சில வார்த்தைகள் தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கு. அப்படி ஒரு அழகான ஒரு சொல்லை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம். போக்குவரத்து
1: நிலவரம் ஆதரவு. மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: விட்டது.
1: நீர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி என்பதால் எட்டு கேட்டாலை பரவசம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. இந்த பாடல்களை கேட்பதற்கு முன் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில நாம வந்தா மலை போனால் முடி, வந்தா மலை போனால் முடி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாதி நேரத்துல நம்ம வந்து இதை நான் முடி வெட்ட போகும்போது எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், வந்தா மலை போனா முடிதானே போயிட்டு போகுதுமா அப்படிங்கிற மாதிரி நான் அதை பயன்படுத்திருக்கேன். ஆனா அதை அப்படி பயன்படுத்தக்கூடாது. அந்த முழு தொடர் எப்படி இருக்கும்னா, முடியை கட்டி மலையை இழு, வந்தால் மலை போனால் முடி அப்படிங்கிறது தான் முழு தொடர். இதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு காரியம் நமக்கு அசாத்தியமாக தென்பட்டதுன்னா முடியை கட்டி உங்களுடைய எல்லா உழைப்பையும் போட்டு அதை செய்ய முயற்சி செய்யுங்க. வந்தா மழை போல அந்த காரியம் நமக்கு நல்லதை தருது, போனா முடிதானே போயிட்டு போகுது. அந்த உழைப்பு நமக்கு வீண் போகல, ஏதோ ஒரு விஷயத்துல உழைத்திருக்கிறோம். அந்த உழைப்பே இல்லாம இப்படி செஞ்சிருக்கலாமோ அப்படி செஞ்சிருக்கலாமோன்னு யோசிக்கிறதை விட அந்த உழைப்பு போடுறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா நமக்கு தான் இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படிங்கறத இதனுடைய பொருள். அதனால இனிமே என்ன மாதிரி இந்த தொடரை தவறா
2: பயன்படுத்தாதீங்க. திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
3: வணக்கம்.
4: மனசுல
3: உள்ளதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
2: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேசம்
5: ஒவ்வொரு நாள் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி நவீன் வழங்கும்
6: இரவினில் ஆட்டம் இணையில் கொண்டாட்டம், இரவினில் ஆட்டம் இடைநில் கொண்டாட்டம்.
1: நீங்களை தொடர்ந்து உங்களுக்காக இரண்டு அழகான பாடல்கள் ஜென்டல்மேன் திரைப்படத்தில் இருந்தும் முதல்வன் திரைப்படத்தில் இருந்தும் ARM அணி செயல் கேட்டு மகிழுங்க.

0: பார்த்து நிலவரம்.
1: சிட்டியை நோக்கி செல்லும் இசிபி பிஐஇ அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எஸ்எல்இ நோக்கி செல்லும் டிபிஇ செங்காங் இ சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ அப்பர் ஜுரோங் சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
4: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
5: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
4: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
4: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
6: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் 8 பட்டி ராசா திரைப்படத்தில் இருந்தும் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்தும் தேவாவுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.

0: நீங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி என்பதால் எட்டு கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்துங்களுக்காக நான் படித்த ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான தமிழ் சொல்ல தான் கொண்டு வந்திருக்கேன், பசலை. இந்த ஒரு சொல் 2000 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ் கவிஞர்களால் எழுதப்பட்ட ஒரு சொல். இதனுடைய பொருள் ரொம்ப வியப்பான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இதை மற்ற மொழிகளில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியவில்லை. இதனுடைய பொருள் என்னவென்றால், காதலனை பிரிந்த அந்த துயரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் பசலையாம். பெண்ணுடைய நிறம் மாறுவது தான் பசலை அப்படின்னு கூறப்படுது. காதலனை பிரிந்த தலைவியின் உடலில் தோன்றும் மஞ்சள் பச்சை நிறமாற்றம் தான் பசலையாம். பிரிவு துயரத்தால் ஏற்படும் காதல் நோய் அப்படின்னு இது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மன வேதனையாகவும் கருதப்படுகிறது. திருவள்ளுவர் கூட இதை பத்தி எழுதியிருப்பாரு. தலைவன் வந்து தலைவியை விட்டு போகும்போது, என்னுடைய அழகையும் நாணத்தையும் எடுத்து விட்டு சென்று விட்டாய், கைமாற்றாக நீ எனக்கு கொடுத்தது காதல் நோயையும் பசலை நிறத்தையும் தான் அப்படின்னு எழுதியிருப்பாரு திருவள்ளுவர். வியப்பா இருக்கல, நம்மளுடைய பிரிவுக்கு ஒரு நிறத்தை கூட கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே தமிழ் கவிஞர்கள். ஏன்னா நம்மளுடைய மன வருத்தத்தை கூறுறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. லாங்கிங்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல. அதே மாதிரி பல மொழிகள்ல பல சொற்கள் இருக்குது. ஆனா அப்படி பிரிந்து செல்லும் போது அந்த துயரம் என்னுடைய உடல் ரீதியாக கூட என்னால் தாங்க முடியவில்லை அப்படி என்பதற்கான ஒரு வார்த்தை தான் பசலை. கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு, அதனால உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சு போனீர்களே.
1: போக்குவரத்து நிலவரம்
0: சிட்டியை நோக்கி செல்லும் புகித்திமா சாலை, கம்போங் ஜாவா சாலை அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. 4-5 தடங்களை தவிர்க்கவும். கவனத்துடன் பயணம் செய்யுங்க நீர்களே.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
0: நேர்களை தொடர்ந்து உங்களை நான் 6 செய்திகளுக்கு பிறகு மறப்பதில்லை நெஞ்சே என்ற அங்கத்துலதான் சந்திக்க போறேன். இந்த அங்கம் உங்களுக்காகவே நாங்கள் தயாரித்திருக்கிறோம். அது என்னவென்றால், உங்களுடைய விருப்ப பாடல்கள் நீங்க கேட்கலாம், ஆனா இந்த பாடல் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நினைவை எங்ககிட்ட நீங்க பகிர்ந்துக்கணும். இந்த பாடலை ஏன் விரும்பி கேட்கறீங்க, இந்த பாடலோடு நீங்க தொடர்பு வச்சிருக்கும் ஒரு நினைவு என்ன, அந்த பாடலை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வரும்ல, அந்த சம்பவம் என்னன்னு இங்க பகிர்ந்துக்கிட்டா அந்த பாடல உங்களுக்காக நான் ஒளியேற்றுவேன். அந்த சம்பவம் என்னன்னு பகிர்ந்துக்கிட்டா மட்டுமே அந்த பாடல உங்களுக்காக நான் ஒளியேற்றுவேன். வாட்ஸ்அப் பக்கமாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம், இல்ல டிக்டாக் பக்கமாகவும் என்னோட பகிர்ந்துக்கலாம். இப்போது உங்களுக்காக இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக ஒரு பாடல், காதலன் திரைப்படத்திலிருந்து ARM இசையில், கேட்டு மகிழுங்க.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒரே ஒரு அறிவு.
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ளாசம். வணக்கம். மாலை மணி 6, மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். புதிய வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வீடுகளுக்காக காத்திருக்கும் நேரம் வெகுவாக குறையக்கூடும். கட்டுமானத்துறையில் உருவாக்கப்பட்ட புதிய தொழில்நுட்பங்களால் இது சாத்தியமாகிறது. 2 தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் வீடுகளின் கட்டுமானத்தில் அவை வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டன. அவற்றின் மூலம் ஆள்பலத்துக்கான தேவை குறையலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். பாதுகாப்பு அதிகரிக்கிறது, உற்பத்தி திறன் 25% வரை கூடுகிறது என்றும் அவர்கள் சொல்கின்றனர். தெங்காவின் புதிய தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் வீடுகளின் கட்டுமானத்தில் புதிய தொழில்நுட்பம் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. அடுத்து AI, இயந்திர மனித கருவிகள் போன்றவற்றையும் பயன்படுத்தும் சாத்தியம் குறித்து கழகம் ஆராய்ந்து வருகிறது. சிங்கப்பூர் காவல்துறை சில நிமிடங்களிலேயே மோசடி இணையதளங்களை முடக்கும் ஆற்றலை பெற்றுள்ளது. காவல்துறையின் புதிய இணைய தளபத்திய பிரிவு அதை சாத்தியமாக்குகிறது. மோசடிகளையும் இணைய குற்றங்களையும் முறியடிக்கும் குழுக்கள் 2 மாதமாக ஒரே கூரையின் கீழ் செயல்படுகின்றன. அதிகாரிகள் உடனுக்குடன் தகவல்களை பகிர்ந்து நடவடிக்கை எடுப்பது எளிதாகிறது. இணையதளங்கள், தொலைபேசி எண்கள், சமூக ஊடக விளம்பரம், மின்னலக்க நாணய கணக்குகள் என்று பல்வேறு அம்சங்களில் கவனம் செலுத்தி மோசடிகளை முறியடிப்பது முக்கியம் என்று காவல்துறை கூறியது. வெளிநாடுகளிலிருந்து செயல்படும் குற்ற கும்பல்கள் தொடர்ந்து பெரும் சவாலாய் திகழ்வதாக அது சொன்னது. குற்ற கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன உத்திகளை அதிகம் பயன்படுத்துகின்றனர். அதை கண்டறிந்து முறியடிக்க காவல்துறையின் இணைய தளபத்திய பிரிவும் தனது ஆற்றலை மெருகேற்றியிருக்கிறது. சிங்கப்பூரும் கனடாவும் எரிசக்தி, விநியோகம், AI உள்ளிட்ட பல துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தியுள்ளன. சில ஒப்பந்தங்கள் அடுத்த சில மாதங்களில் கையெழுத்தாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டாவா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் தனது பயணத்தை இன்று நிறைவு செய்கிறார். அவரும் கனேடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்தும் புதிய பொருளாதார பங்காளித்துவ கட்டமைப்பை உருவாக்க இணங்கியுள்ளனர். இரு நாடுகளின் ஆற்றலை அடிப்படையாக கொண்டு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. AI, மின்னிலக்க பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும். கனடா அதன் பொருளாதார தொடர்புகளை விரிவுபடுத்துவது சிங்கப்பூரிலும் ஆசியாவிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதாக டாக்டர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார். டாக்டர் பாலகிருஷ்ணன் ஒட்டாவா செல்வதற்கு முன்பு டோஹாவுக்கு சென்றிருந்தார். மத்திய கிழக்கிலிருந்து விநியோகிக்கப்படும் எரிசக்தியில் மேலும் இடையூறுகள் ஏற்படக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். பல்வேறு இடங்களிலிருந்து எரிபொருளை பெறுவதால் சிங்கப்பூர் இதுவரை சிரமமின்றி சமாளிக்க முடிவதாக டாக்டர் பாலகிருஷ்ணன் சொன்னார். இருப்பினும் தற்போதைய நிலவரம் தொடர்ந்து கவலைக்குரிய ஒன்றாக இருப்பதாகவும் பங்காளி நாடுகளுடன் நெருக்கமாக ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் கத்தாரிடமிருந்து பெருமளவு திரவ எரிவாயுவை பெறுகிறது. ஹார்முஸ் நீரிணையில் தடங்கள் நீடிப்பதால் சிக்கல் தொடர்கிறது. கத்தாரும் சிங்கப்பூரும் ஹார்முஸ் நீரிணை போன்ற அனைத்துலக நீர்ப்பாதைகளில் தடையற்ற பயணம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இன்று சிங்கப்பூரின் மத்திய வட்டாரத்தில் காற்றின் தரம் மீண்டும் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளது. மாலை 5 மணிக்கு மத்திய வட்டாரத்தில் காற்றுத்தர குறியீடு 108 என பதிவானது. மற்ற வட்டாரங்களில் காற்றின் தரம் மிதமாகவே இருந்தது. அண்மைய வாரங்களில் காற்றின் தரம் அவ்வப்போது ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளது. செவ்வாய்க்கிழமை சிங்கப்பூரின் 5 வட்டாரங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. 2019 செப்டம்பருக்கு பிறகு அவ்வாறு பதிவானது அதுவே முதல் முறை. இந்தோனேசிய அதிபர் பிரபுவோ சுபியாந்தோ காட்டுத்தீ சம்பவங்களை கட்டுப்படுத்த மலேசியாவிடமிருந்து தாம் உதவி பெறவிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்தோனேசியா கடந்த 11 ஆண்டில் காணாத ஆக கடுமையான நீர்த்தீ சம்பவங்களை கட்டுக்குள் கொண்டுவர போராடுகிறது. மலேசியா 3 ஹெலிகாப்டர்கள், 1 விமானம் ஆகியவற்றுடன் 53 அதிகாரிகளை அனுப்ப முன்வந்திருப்பதாக அதிபர் பிரபுவோ கூறினார். அவர்கள் விரைவில் இந்தோனேசியாவை சென்றடைவர். மலேசியா நிலைமையை தணிக்க இன்றும் நாளையும் ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், புத்ராஜயா ஆகிய இடங்களில் செயற்கை மழையை உருவாக்கும் நடவடிக்கையை மேற்கொள்கிறது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேரத்துக்கு மேலாக 150 தாண்டியதை தொடர்ந்து அந்நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்து தொடர்பில் டென்மார்க்குடன் காலவரையற்ற உடன்பாடு செய்து கொண்டதாக கூறியிருக்கிறார். அதன்வழி கிரீன்லாந்தின் பாதுகாப்பில் அமெரிக்காவுக்கு நிரந்தர அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கிரீன்லாந்தையும் அமெரிக்காவையும் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ள உடன்பாடு வழிவகுக்கும் என்றார் திரு டிரம்ப். இனிமேல் அமெரிக்காவின் ஒப்புதல் இல்லாமல் அதன் எதிரி நாடுகள் கிரீன்லாந்தில் ராணுவ படைகளை நிறுத்த முடியாது என்று அவர் கூறினார். முக்கிய துறைகளில் அனுமதியின்றி முதலீடு செய்யவும் அவற்றுக்கு அனுமதி இருக்காது என்றார் அவர். அடுத்த வாரம் உடன்பாடு கையெழுத்திடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. கூகுள் நிறுவனத்தின் ஜெமினாய் செயற்கை நுண்ணறிவு 3 நிறுவனங்களை ஊடுருவியிருக்கிறது. இணைய பாதுகாப்பு திறனை சோதிக்கும் போது ஜெமினாய் மற்ற நிறுவனங்களின் பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்புக்குள் ஊடுருவியதாக தெரிய வந்துள்ளது. 2 சம்பவங்களில் இணையத்தில் கிடைத்த தகவலை வைத்து ஜெமினாய் கடவுச்சொல்லை கண்டுபிடித்தது. மற்றொரு சம்பவத்தில் சரியான கடவுச்சொல்லை கண்டுபிடிக்கும் வரை ஜெமினாய் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தது. பாதிக்கப்பட்ட 3 நிறுவனங்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

நேர்களை தொடர்ந்து உங்களோட நான் டிக்டாக் பக்கமாக இணையறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக என்னால் இன்னும் டிக்டாக் பக்கம் உங்களோட லைவா இணைய முடியவில்லை. அதனால வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய விருப்ப பாடல்களை எனக்கு அனுப்பி வைங்க. இந்த மறப்பதில்லை நெஞ்சே அங்கத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எனக்கு சொல்லணும் இந்த பாடல் உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, ஒரு சம்பவத்தையோ இல்ல உங்க நினைவுகளையோ என்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் பாடலை விரும்பி கேளுங்க. உங்களுக்காக நான் தாராளமா அந்த பாடலை இங்க ஒளியேற்றுறேன். இப்போது உங்களுக்காக என்னிடமிருந்து ஒரு பாடல், கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் எம் மணிசியல் உன்னிகிருஷ்ணன் சித்ராமா வழங்கும் ஒரு பாடல், கேட்டு மகிழுங்க.

0: இன நேயர்களை எப்போதுமே விருப்ப பாடல்கள் அங்கம்னா உங்களுடைய விருப்ப பாடல்கள் அப்படியே குவிந்து விடும். ஆனால் இன்று ஏன் விருப்ப பாடலுக்கு முன்னாடி அந்த பாடல் ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே விருப்ப பாடல்களை எவ்வளவு காணுமே, உங்களுக்காக நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன். இப்போது உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம்
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம். காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாயி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாயியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாயி ஆட்டோ 1 மற்றும் பிவாயி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாயி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாயி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு தந்து இன்றைய உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
5: டேக் ஆனியன், கட் கட் கட் பாப்பீஸ்,
4: சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
6: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
0: நேயர் செல்வா, நான் கேட்ட உடனே ஒரு அழகான குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காரு. அவருடைய விருப்ப பாடல் என்ன, அதன் பின்னாடி உள்ள நினைவு என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்போ வாங்க. வணக்கம் ஐயா.
7: எனது அன்பு சகோதரிக்கு என் இனிய மாலை வணக்கம். படகோட்டி படத்திலிருந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன் நான் பாடுவதே, இந்த பாடல் வந்து முதல் முறையா என் மனைவியை விட்டு என் பொண்ணை விட்டு 2003 முதல் முறையாக நான் மலேசியாவுக்கு நான் போய் இறங்கிட்டேன். ஏப்ரல் மாதம் 10 2003 இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப கவலைப்பட்டு என்னோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன் என்று அன்னைக்கு சாயங்காலம் கரெக்டாக ஒரு 7 இருக்கும் ரேடியோவில் ராகா

0: சாங்கியை நோக்கி செல்லும் PIE புக்கிட் பாத்தோக் ஈஸ்ட் அவென்யூ 3 அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE ECP ஏர்போர்ட் அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
3: பணம் பத்தும் செய்யும்,
4: பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
5: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃபிளையர் ஒன்ன பார்த்து அது எங்க வச்சேன்னு தெரியலையே, அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
6: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
7: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
8: என்ன நடந்தது போய் கேளுங்க.
0: நந்தினி அம்மா ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இளையராஜா இசையில் முதல் மரியாதை திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல். அந்த பாடல் இவங்க மனதிற்கு ஏன் நெருக்கமான பாடல் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்ப வாங்க. வணக்கம் அம்மா.
9: வணக்கம்மா, நந்தினி பேசுறேன். ஓகே, எனக்கு வந்து என்ன என் மனசோட தொட்ட பாட்டு வந்து குறிப்பிட்டு சொன்னோன்னா முதல் மரியாதையில் வந்து பூங்காற்று திரும்புமா. அந்த பாட்டு வந்து எனக்கு வந்து ஏன் அந்த பாட்டு ரொம்ப வந்து என்னை கவர்ந்த பாட்டுனா, எனக்கு வந்து ஒரு காலகட்டம் வந்து ரொம்ப கஷ்டங்கள் வீட்டில், அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள். அப்போல்லாம் எப்போதும் வந்து நான் அந்த பாட்டை வந்து எனக்கு நானே போட்டு கேட்டுக்குவேன். பாட்டு கேட்கும்போது அது ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு ஒரு ஏக்கம் இருக்கும், எப்போ எனக்கு ஒரு நல்ல காலம்னு வரும். ஸோ ரொம்ப டச்சிங்காக இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப சூதிங்காக இருக்கும். ஸோ அந்த பாட்டில் வந்து இப்போ ஒளியேற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன்.
0: இவ்வளவு அழகான ஒரு நினைவை பகிர்ந்துக்கிறீங்க. இப்போ நீங்க நிச்சயமா அந்த நல்ல ஒரு நிலைமையில இருப்பீங்க அப்படின்னு நம்புறேம்மா. உங்களுக்காக பாடல் ஏதோ கேட்டு மகிழுங்க.

0: தொடர்ந்து சந்திரன் ஐயா ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாரு. அவருக்கு என்ன பாடல பிடிக்கும், அதனுடைய நினைவு என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்ப வாங்க. வணக்கம் ஐயா.
1: மாலை வணக்கம் யாழினி அம்மா, எப்படி இருக்கிறீங்க? மீண்டும் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இப்போல இருந்து சந்திரன் பேசுறேன்.
0: வணக்கம்.
1: அப்போ நீங்க பிறந்திருப்பீங்களா என்னன்னு தெரியாது.
0: அப்ப என்னுடைய பெற்றோர் கூட பிறக்கவில்லை, நானே 2006 பிறந்தேன். அதனால இந்த பழைய பாடல்கள் அங்கத்துல சிறு தவறுகள் செய்தால் என்னை மன்னிக்கவும் அப்படின்னு இந்த இடத்துலயும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து சொல்லுங்க ஐயா.
1: அந்த காலகெடுவுல எம்ஜிஆர் பாடல் ஒண்ணு வந்தது, ஹலோ மிஸ் ஹலோ மிஸ் எங்க போறீங்கன்ட்டு. அந்த பாடல் வந்த பிறகு எங்க ஊர்ல மலாய்க்காரர் சீனர் தமிழர் பஞ்சாபிக்காரர் எல்லாரும் இந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு தமிழ இந்திய பெண் அவங்க நடந்து போனாலும் சரி சைக்கிள்ல போனாலும் சரி எல்லாரும் கத்தி பாடுவாங்க. இந்த ரோட்டு ஓரத்துல இருந்துகிட்டு ஹலோ மிஸ் ஹலோ மிஸ் எங்க போறீங்க. இந்த பாடல் கேட்கும் போது நான் சின்ன வயசுல அந்த காலகெடுவுல இந்த பாடல்க ஞாபகம் தான் எனக்கு வரும். அந்த சூழ்நிலைக்கு ஏத்த அந்த பாடல் எப்படி மற்ற மொழி காரர்களும் இதை வந்து பாடி ரசிச்சாங்க. நன்றி வணக்கம்.
0: ரொம்ப நன்றி ஐயா இந்த ஒரு விஷயத்த பகிர்ந்துகிட்டதுக்கு. இன நல்லிணக்கத்தையே ஒரு பாடல் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றது கேட்டா அந்த பாடல் எப்படி உங்களுக்காக ஒளியேற்றாம இருக்க முடியும்? உங்களுக்காக பாடல் என் கடமை திரைப்படத்துல இருந்து TM சௌந்தரராஜன் வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க ஐயா.

0: நேர்களை தொடர்ந்து லைலாமா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போ வாங்க. வணக்கம் அம்மா.
1: ஹாய், வணக்கம் யாலினி. லைலா, ஓகே, எனக்கு வந்து கொட்டைப்பாக்கும் கொழுந்து வெத்தலையும் அந்த பாட்டு கேட்குறப்பெல்லாம் என் வெட்டிங் டைம், அந்த ப்ரெப்பரேஷன் டைம், அந்த டைம்லலாம் வந்த பாட்டு. அந்த பாட்டு எப்போதும் ஒளிபரப்பிக்கிட்டே இருப்பாங்க, அந்த பாட்டு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் எனிவே, இந்த மாதம் September 30th இஸ் மை அனிவர்சரி. ஸோ நல்லாயிருக்கும் அந்த பாட்டு எனக்காக போட்டிங்கன்னா. தேங்க்யூ.
0: உங்களுக்காக அந்த பாடல் இதோ கேட்டு மகிழுங்கம்மா.

0: நிலவரம்.
1: நேர்களே, போக்குவரத்து சீராக இருக்கிறது, கவனத்துடன் பயணம் செய்யுங்க. தொடர்ந்து நேர்களை ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு உங்களுக்காக பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல விருப்ப பாடல்கள் அனுப்பி வைக்கிறீங்க. உங்க விருப்ப பாடல்களோட சேர்த்து மறக்காம அந்த பாடல் எதை ஞாபகப்படுத்துது, எந்த ஒரு நினைவையோ இல்ல ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துது அப்படின்னு எங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. வாட்ஸ்அப் அலாக 9678 8968. உங்களுடைய விருப்ப பாடல்களையும் அந்த நாள் ஞாபகங்களையும் கேட்கறதுக்கு நாங்க ஆவலா காத்திருக்கோம்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
1: உங்களுடைய அந்த நாள் ஞாபகத்தை பகிர்ந்துக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல என்னுடைய அந்த நாள் ஞாபகம் ஒன்றுதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். ஆனா இது உண்மையாலேயே ஒரு பழைய ஞாபகம் தான். ஏன்னா நான் குழந்தையாக இருந்தப்ப ஒரு 19 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு ஞாபகம் தான். அது எனக்கே ஞாபகம் இல்லை, என்னுடைய தந்தை எனக்கு சொல்லி அந்த பாடல் என் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அது என்ன பாடல் என்றால் முன்பே வா என்ற ஒரு பாடல் இருக்குல்ல. என்னுடைய தந்தை வந்து இரவு நேரம் வேலையை முடித்துட்டு வரும்போது 2 மணி 3 மணி அளவில் அவர் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரும்போது நான் தூங்காம முடிச்சுக்கிட்டே இருப்பேனா, அம்மாவுக்கு ரொம்ப தூக்கம் வருமா, அதனால என்னுடைய தந்தை தன்னுடைய கை தொலைபேசியில அந்த பாடலை ஏற்றி வச்சிருப்பாரா. அந்த பாடலை அவர் ஆன் செய்து விட்டு என்னை வந்து பிளாக் பிளாக்கா எல்லா அடுக்குமாடி கட்டடத்துடைய கீழ்த்தளத்தையும் சுத்தி சுத்தி வருவாரா என்னை வச்சுக்கிட்டு தூங்குற வரைக்கும் அந்த பாடலை திருப்பி திருப்பி நான் கேட்டுக்கிட்டே இருப்பேனா. அப்ப நான் அப்பா கிட்ட கேட்டேன், உங்களுக்கு சோர்வி அடையாதாப்பா இந்த பாடலை திருப்பி திருப்பி கேட்கும் போது, என்ன பண்றது பாப்பா நீ தூங்கணும் இல்லையா, உன்னை தூங்க வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு. கடைசியில அந்த பாடலை அத்தனை முறை நான் கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் தூங்குவேனா. அதனால இந்த பாடல் எனக்கு இன்ன வரைக்கும் பிடிக்கும். ஆனா ஏன் பிடிக்கும் அப்படிங்கறத கடந்த சில வருடங்களில் தான் நான் தெரிந்து கொண்டேன். ஏன்னா என்னுடைய அந்த குழந்தை பருவத்தில் இது ஒரு ஆழமான பங்கு ஆற்றி இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய தந்தை சொல்லிதான் எனக்கு தெரியும். ஆனா அப்பயே நான் இவ்வளவு சேட்டக்காரியாக இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பரவாயில்லை, குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் பிள்ளை இல்லையா, அப்படிதான் தூக்கி வைத்து பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சு வச்சிருக்கேன் எங்க வீட்டுல. இப்போது உங்களுக்காக பாடல் ஜில்லனூர் காதல் திரைப்படத்திலிருந்து ARM மணிசையர், நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் வழங்கும் பாடல், கேட்டு மகிழுங்க.

0: வந்து ராதாகிருஷ்ணன் ஐயா ஒரு குரல் பதிவு அனுப்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்டுருவோம். வாங்க, வணக்கம் ஐயா.
1: மாலை வணக்கம் யாழினி அவர்களே. ராதாகிருஷ்ணன் ஐயா பிஷா அழைக்கிறேன். நீங்கள் படிக்கும் நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பு. எனக்கு விருப்பமான பாடல் ஒளிமயமான எதிர்காலம். இப்பாடல் பச்சை விளக்கு என்ற படத்தில் ஒழித்தது. இப்பாடலை கேட்கும் போதெல்லாம் என் தந்தையை அமரர் முத்துகிருஷ்ணன் நாயுடு அவர்களை நினைவு வருகிறது. அவர் KTM அதற்கேத்தா பித்தனம் ரயில் ஓர் இரயில் ஓட்டுநர். அந்த பாடலை கேட்கும் போது என் தந்தை நினைவு வருகிறது. நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்கு உங்களுடைய தந்தையுடைய நினைவை தரக்கூடிய அந்த பாடல் உங்களுக்காக இதோ கேட்டு மகிழுங்க ஐயா.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: எனக்கு பிடித்த பாடல் வந்து ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் வந்து ஒவ்வொரு புக்களுமே பாடல். இந்த பாடல் வந்து எனக்கு ஏன் பிடிக்குன்னா, 2004 சில காரணங்கள்னால நான் படிப்பு நிப்பாட்டிட்டு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த ஒரு 2 ஆண்டுகள் நான் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க போனேன். அந்த 2 ஆண்டுகள் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதை நோக்கி போகிறோன்னே தெரியாத ஒரு குழப்பமான சூழ்நிலை. இருந்தாலுமே நான் மீண்டு வந்துட்டேன். மீண்டு வரதுக்கான காரணம் வந்து இந்த பாடலும் அடிக்கடி இந்த பாடலை வந்து ஒலியில் நான் கேட்பேன். இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும், உற்சாகம் பிறக்கும். ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து நம்ம மீண்டு வந்துடுவோங்கிற நம்பிக்கை இருந்தது. அதனால இந்த பாடல் வந்து எனக்கு மிகவும் பிடித்த பாடல், க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். எனக்காகவும் ஒலி நேயர்களுக்காகவும் இந்த பாடலை நீங்கள் வந்து ஒலியேற்றுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ,
2: ரொம்ப நன்றி. இவ்வளவு அழகான நினைவுகளை எங்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமாக இந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவுரை தான் இந்த பாடல். அது உங்க எல்லாருக்காகவும் கேட்டு மகிழுங்க. பாடலை கேட்டுட்டு வாங்கினீர்களே, உங்களை நான் 7 மணி செய்திகளுக்கு பிறகு சுவாரஸ்யமான தகவல்களுடையும் புதிய பாடல்கள் அப்படின்னு சொல்ல முடியாது 2010 இருந்து இடம்பெற்ற பாடல்களோடு சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் யாழினி.

வணக்கம். 7:00 மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். இளையர்கள் இணையத்தில் தீவிரவாத சிந்தனைகளால் ஈர்க்கப்படுவதை தடுக்க சிங்கப்பூர் முயற்சிகளை வலுப்படுத்துகிறது. அதற்கு பெரியவர்கள் முக்கிய பங்காற்றலாம் என்று 2 உள்துறை அமைச்சர் எட்வின் தோங் தெரிவித்திருக்கிறார். வழிகாட்டுதல், கல்வி, தொண்டூழியர்கள், வேலைவாய்ப்புகள் மூலம் அதனை செய்யலாம் என்றார் அவர். எஸ்ஜி செக்யூர் இயக்கம் 10 நிறைவை எட்டியுள்ளது. தீவிரவாத சித்தாந்தங்களால் ஈர்க்கப்படும் இளையர்களின் வயது குறைந்து வருவதாக அவர் கூறினார். சிலர் சில வாரங்களிலேயே அத்தகைய சித்தாந்தங்களால் ஈர்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். பெற்றோர், ஆசிரியர்கள், சமூகத்தினர் ஆகியோர் எச்சரிக்கை அறிகுறிகளை முதலில் கவனிக்கக்கூடும் என்றார் திரு தோங். புதிய வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வீடுகளுக்காக காத்திருக்கும் நேரம் வெகுவாக குறையக்கூடும். கட்டுமானத்துறையில் உருவாக்கப்படும் புதிய தொழில்நுட்பங்களால் இது சாத்தியமாகிறது. 2 தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் வீடுகளின் கட்டுமானத்தில் அவை வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டன. அவற்றின் மூலம் ஆள்பலத்துக்கான தேவை குறையலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். பாதுகாப்பு அதிகரிக்கிறது, உற்பத்தி திறன் 25 வரை கூடுகிறது என்றும் அவர்கள் சொல்கின்றனர். தெங்காவின் புதிய தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் வீடுகளின் கட்டுமானத்தில் புதிய தொழில்நுட்பம் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. அடுத்து AI, இயந்திர மனித கருவிகள் போன்றவற்றையும் பயன்படுத்தும் சாத்தியம் குறித்து கழகம் ஆராய்ந்து வருகிறது. சிங்கப்பூர் காவல்துறை சில நிமிடங்களிலேயே மோசடி இணையதளங்களை முடக்கும் ஆற்றலை பெற்றுள்ளன. காவல்துறையின் புதிய இணையதளபத்திய பிரிவு அதை சாத்தியமாக்குகிறது. மோசடிகளையும் இணைய குற்றங்களையும் முறியடிக்கும் குழுக்கள் 2 ஒரே கூரையின் கீழ் செயல்படுகின்றன. அதிகாரிகள் உடனுக்குடன் தகவல்களை பகிர்ந்து நடவடிக்கை எடுப்பது எளிதாகிறது. வெளிநாடுகளிலிருந்து செயல்படும் குற்ற கும்பல்கள் தொடர்ந்து பெரும் சவாலாய் திகழ்வதாக அது சொன்னது. குற்ற கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன உத்திகளை அதிகம் பயன்படுத்துகின்றனர். அதை கண்டறிந்து முறியடிக்க காவல்துறையின் இணையதளபத்திய பிரிவும் தனது ஆற்றலை மெருகேற்றியிருக்கிறது. சிங்கப்பூரும் கனடாவும் எரிசக்தி, விநியோகம், AI உள்ளிட்ட பல துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தியுள்ளன. சில ஒப்பந்தங்கள் அடுத்த சில மாதங்களில் கையெழுத்தாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டாவா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் தனது பயணத்தை இன்று நிறைவு செய்கிறார். அவரும் கனேடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்தும் புதிய பொருளாதார பங்காளித்துவ கட்டமைப்பை உருவாக்க இணங்கியுள்ளனர். இரு நாடுகளின் ஆற்றலை அடிப்படையாக கொண்டு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. AI, மின்னிலக்க பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும். கனடா அதன் பொருளாதார தொடர்புகளை விரிவுபடுத்துவது சிங்கப்பூரிலும் ஆசியாவிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதாக டாக்டர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார். டாக்டர் பாலகிருஷ்ணன் ஒட்டாவா செல்வதற்கு முன்பு டோஹாவுக்கு சென்றிருந்தார். மத்திய கிழக்கிலிருந்து விநியோகிக்கப்படும் எரிசக்தியில் மேலும் இடையூறுகள் ஏற்படக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். பல்வேறு இடங்களிலிருந்து எரிபொருளை பெறுவதால் சிங்கப்பூர் இதுவரை சிரமமின்றி சமாளிக்க முடிவதாக டாக்டர் பாலகிருஷ்ணன் சொன்னார். இருப்பினும் தற்போதைய நிலவரம் தொடர்ந்து கவலைக்குரிய ஒன்றாக இருப்பதாகவும் பங்காளி நாடுகளுடன் நெருக்கமாக ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் கத்தாரிடமிருந்து பெருமளவு திரவ எரிவாயுவை பெறுகிறது. ஹார்முஸ் நீரிணையில் தடங்கள் நீடிப்பதால் சிக்கல் தொடர்கிறது. கத்தாரும் சிங்கப்பூரும் ஹார்முஸ் நீரிணை போன்ற அனைத்துலக நீர்ப்பாதைகளில் தடையற்ற பயணம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இன்று சிங்கப்பூரின் மத்திய வட்டாரத்தில் காற்றின் தரம் மீண்டும் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளது. மாலை 6 மத்திய வட்டாரத்தில் காற்றுத்தர குறியீடு 108 என பதிவானது. மற்ற வட்டாரங்களில் காற்றின் தரம் மிதமாகவே இருந்தது. அண்மைய வாரங்களில் காற்றின் தரம் அவ்வப்போது ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளது. செவ்வாய்க்கிழமை சிங்கப்பூரின் 5 வட்டாரங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. 2019 செப்டம்பருக்கு பிறகு அவ்வாறு பதிவானது இதுவே முதல் முறை. மலேசியாவின் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு நிபந்தனையுடன் அரச மன்னிப்பு வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். திரு லோக் DAP எனும் ஜனநாயக செயல் கட்சியின் தலைமைச் செயலாளர்.
அரசியல் நிலைத்தன்மைக்காக கட்சியின் மற்ற அமைச்சர்கள் தொடர்ந்து அமைச்சரவையில் இருப்பார்கள். இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் திரு லோக் இந்த விவரங்களை தெரிவித்தார். திரு நஜிப்பின் எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் கழிக்க அரச மன்னிப்பு அனுமதிக்கிறது. அதற்கு அவர் 50 மில்லியன் ரிங்கிட் அபராதம் செலுத்த வேண்டும். அரச மன்னிப்பு வழங்கும் மாமன்னரின் அதிகாரத்தை தமது கட்சி மதிப்பதாகவும் திரு லோக் கூறினார். 20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஜப்பானில் தொடங்குகின்றன. அடுத்த 2 வாரங்களில் 40 மேற்பட்ட விளையாட்டுகள் இடம்பெறும். 17,000 அதிகமான வீரர்கள், அதிகாரிகள், பயிற்றுவிப்பாளர்கள். மொத்தம் 469 தங்கப்பதக்கங்கள். ஆனால் போட்டிகளில் சில எதிர்பாராத சவால்களும் உள்ளன. அங்கு வீரர்களுக்கென ஒதுக்கப்பட்ட தங்குமிடம் இல்லை. எதிர்பார்த்ததற்கும் அதிகமான வீரர்கள் கலந்து கொண்டதால் வீரர்கள் தங்குவதற்கு இடப்பற்றாக்குறை. போக்குவரத்து பிரச்சினை வேறு. இதற்கிடையே பெரும் புயல் ஒன்று நெருங்கி வருகிறது. எனினும் போட்டிகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என ஏற்பாட்டாளர்கள் நம்புகின்றனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
1: நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு 2010 மேல இடம்பெற்ற பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் தான் தயாரா வச்சிருக்கேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு வானொலி பக்கமாவே இருங்க. இப்போது உங்களுக்காக இரண்டு துள்ளலான பாடல்கள். அநேகன் திரைப்படத்திலிருந்தும், என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்தும், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-90075.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
0: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
0: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
0: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
0: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
3: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியன் பதார் 8 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து உங்களுக்காக சமீபத்தில் நான் பார்த்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பகிர்ந்துக்க போகிறேன். பல நேரங்களில் நமக்கு ஸ்கேம் கால்ஸ் வந்திருக்கும். அப்படி நமக்கு தெரியாமையே யாராவது நம்மளுடைய பணத்தை எடுப்பதற்காகவோ இல்லை நம்மளுடைய கை தொலைபேசியை ஹேக் செய்வதற்காகவோ ஸ்கேம் கால்கள் செய்வாங்க. ஆனால் இதை பற்றிலாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது. விழிப்புணர்வு இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அப்போ தான் நாம் அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி ஒரு காட்சியை தான் நான் பார்த்தேன். ஒரு பெண்மணி பெருவிரைவு ரயில் வண்டியில் போயிட்டுருக்கும் போது இதைப்போல் உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணி தன்னுடைய கழுவு சீட்டை எடுத்து தன்னுடைய கை தொலைபேசியில காட்டிட்டு இருந்தாங்க யாருக்கோ என்பதை அவங்க கவனிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்தோடனே அவங்களுக்கு ஏதோ சரியில்லையே அப்படின்னு தோணிருக்கு. அப்போ அந்த கை தொலைபேசியில பேசிட்டு இருந்தவங்க கத்திக்கிட்டே இருந்தாங்களாம், உங்களுடைய கழுவு சீட்டை காட்டாதீங்க, உங்களுடைய கிரெடிட் கார்டு காட்டுங்க, உங்களுடைய கிரெடிட் கார்டு காட்டுங்க அப்படின்னு அவங்க காட்டிக்கிட்டே இருந்தாங்களாம், வங்கி அட்டையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ சொன்ன உடனே இந்த பெண்மணி ஒரு பதற்றத்திலேயே இருந்தாங்களாம். அவங்க கிட்ட போய் என்னன்னு இந்த இன்னொரு பெண்மணி இந்த காட்சியை படம் பெண்மணி கேட்டப்போ இந்த மாதிரி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஐசிஐல இருந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி எனக்கு தொடர்பு செஞ்சிருக்கிறாங்க, என்னுடைய கடவு சீட்டை எல்லாம் காட்ட சொல்றாங்க, ஆனா கடவு சீட்டை காட்டின உடனே கிரெடிட் கார்டை காட்ட சொல்றாங்க, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கும் போது இந்த பெண்மணி அவங்களுக்கு சொல்ல முயற்சி செஞ்சிருக்காங்க இது ஒரு ஸ்கேம் கால்னு. மொழி புரியாதனால அந்த பேரியர் இருந்தனால இவங்களே தன்னுடைய கைத்தொலைபேசி அந்த பெண்ணுடைய கைத்தொலைபேசியை எடுத்து அவங்க அந்த காலை துண்டித்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணிக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல வெளிநாட்டு ஊழியர்களுக்கு இதை பத்தி இன்னும் தெரியாம இருக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம யாரையாச்சும் பார்த்தோம்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்து அவங்கள தனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் காசையும் வீணாக்காத நிலைமையில நம்ம பார்த்துக்கிறது ஒரு சிறப்பான மனிதாபிமானம் நிறைந்த ஒரு விஷயம் தானே. அது யாருக்கா இருந்தாலும் அந்த உதவியை நம்ம செய்யறது ரொம்ப சிறப்பு. நாமும் நிச்சயமாக விழிப்புணர்வோடு இருக்கணும். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். சத்யா திரைப்படத்துல இருந்து சைமன் கேக்கிங் இசையில், அடங்காமறு திரைப்படத்துல இருந்து சாம் சிஎஸ் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: நிலவரம்.
1: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: வந்த காற்றை ஒரு தேநீர் போட்டு
5: தரவாறு. உங்களுக்கு எப்படி இருக்கு?
6: On the bella padikala duet
5: ஒரு மாதிரி இருக்கு. ஒரு கொண்டாடுங்க.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 96.8 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான், உங்கள் யாழினி. தொடர்ந்து உங்களுக்காக சமீபத்தில் படித்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு பெண்மணி, 32 வயது ஒரு பெண்மணி, அவங்க டேட்டிங் ஆப்ஸில், டேட்டிங் செயலிகளில் மாப்பிள்ளை தேடி தேடி கடைசியில் அவங்க கிவ் அப் பண்ணி எங்கே தெரியுமா மாப்பிள்ளை தேட வந்திருக்கிறாங்க, டிக்டாக்ல அவங்க மாப்பிள்ளை தேட வந்திருக்கிறாங்க. அவங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்களுக்கு திருமணம் செய்து குழந்தைகள் பெற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த டேட்டிங் செயலிகளில் பார்க்குற நபர்கள் எல்லாரும் அப்படி அந்த லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ற அந்த சிந்தனையில இல்லை, அவங்களுடைய மனப்போக்கு அப்படி இல்லை என்பதனால அவங்க இதுல காசு வேற போட்டிருக்கிறாங்க. 1000 வெள்ளிக்கிட்ட செலவு வேற செய்து மாப்பிளை தேட முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் மாப்பிளை தேடுவாங்க அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க டிக்டாக் பக்கமாக வந்து, டிக்டாக்கில் நான் மாப்பிளை தேட முயற்சிக்க போகிறேன் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. டிக்டாக்ல வந்து அவங்க ஒரு வீடியோ பதிவு செய்து, ஒரு ஒளிக்காட்சியை பதிவு செய்து, அந்த ஒளிக்காட்சி மூலம் அவங்க ஒரு ஃபார்ம், அந்த ஃபார்ம்ல நீங்க எனக்கு ஏற்றவராக இருந்தீங்கன்னா நம்ம வந்து சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் தயாரித்திருக்கிறாங்க. அந்த ஃபார்ம்ல நிறைய பேர் அவங்களுடைய விருப்பத்தை காட்டியிருக்காங்களாம், அந்த விருப்பத்திற்கு ஏற்ப அவங்க நடந்துக்கிறாங்களா அப்படிங்கறத பார்த்துட்டு இன்னொரு ஒளிகாட்சி பதிவு செய்யறேன் அப்படின்னு இந்த பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க. காத்திருந்து பார்ப்போம், இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும். இந்த தகவலை கேட்பதற்கு முன், மாநாடு திரைப்படத்துல இருந்தும், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்துல இருந்தும், யுவன் சங்கர் ராஜா இசையில் 2 பாடல்களை கேட்டீங்க. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு உங்களுக்காக தொடர்ந்து பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
3: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
4: எந்திரிங்க சத்ரி, எந்திரிங்க.
5: எதுக்கு காலம் காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க?
4: நீங்க என்ன சம்பந்தம் என்ன பேசிட்டு இருக்கீங்க?
5: அதுவா, ஏந்திரன் 10.0ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே.
4: காணவள ஆட்டம் போட்டதெல்லாம் போதும், நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
4: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
5: ரவிஜி
4: சஜினி, வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஒலி 968.
6: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
7: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
8: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EPO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
9: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
10: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
9: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
10: போன? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
9: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
10: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
9: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: எனது உலகத்திலேயே அதிவேகமாக நடக்கக்கூடியவர்கள் சிங்கப்பூரியர்களா? பிரிட்டிஷ் கவுன்சில் நடத்திய உலகளாவிய ஆய்வின்படி இந்த உலகத்திலேயே மிகவும் அதிவேகமாக நடப்பவர்கள் நம்மளுடைய சிங்கப்பூரர்கள் தானா? ஒரு சராசரி சிங்கப்பூரர் 1 மணி நேரத்திற்கு சுமார் 6.15 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கிறாராம். இன்னும் சுருக்கமா உங்களுக்கு சொல்லணும்னா, ஆர்ச்சர்ட் ரோட்ல சாதாரணமா ஷாப்பிங் செய்யும் ஒருவர் கூட வெறும் 10 நிமிடத்திற்குள் 1 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து விடுவாங்களா? இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, ஆனால் அதிசயமானால் உண்மை என்பது போல. நம்ம சிங்கப்பூர்களையும் நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு வாகனத்தை எடுத்து பயணிப்பதை விட நடந்து போயிடலாமே அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிந்த சில நபர்களே ஒரு 10-15 நிமிடம் நடக்கணும்னாலும் நடக்கிறதானே நடந்துடலாம், எதுக்கு இதற்காக பேருந்து எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா ஒருவேளை இருக்கலாமோ. சிறிதொழுது உங்களுக்காக பாடல்கள் மீசை முறுக்கு திரைப்படத்துல இருந்தும் நான் சிரித்தால் திரைப்படத்துல இருந்தும் ஹிப்ஹாப் தமிழ் ஐசியில் கேட்டு மகிழுங்க.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
3: நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்திலிருந்தும், யூத் திரைப்படத்திலிருந்தும் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
0: கடந்த சில வாரங்களாக மனது ரொம்ப பாரமாக இருந்தது போல இருந்தது. பல நேரங்கள்ல நம்பிக்கையே இல்லாத மாதிரி இருந்தது. அப்போது நான் படித்த சில தன்முனைப்பு வரிகள் தான் எனக்கு கை கொடுத்துச்சு. அப்படி ஒன்றுதான் இப்ப உங்களுக்கு பகிர்ந்துக்க போறேன். விதை போராடுவதால் மட்டும்தான் மண்ணிலிருந்து வெளிவந்து ஒரு மரமாக கம்பீரமாக நிற்கிறது. நாம் போராடினால் மட்டும்தான் துன்பங்களை கடந்து தடைகளை உடைத்து கம்பீரமான மனிதராக மிளிர முடியும். இதை கேட்கும் போது ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா நாம மரங்களை பற்றிய இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு இருக்கவே மாட்டோம்ல. அந்த மரம் கஷ்டப்பட்டு, அந்த மண்ணிலிருந்து விதையாக இருந்தது கஷ்டப்பட்டு வெளியே வந்து அது மரமாக உருவாகுவதை நம்ம நினைக்கவே மாட்டோம் இல்லை. ஆனால் அதை நினைத்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்திற்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. விதையாக இருக்கிற நாம எப்படியாவது கஷ்டங்களாக இருக்கிற இந்த மண்ணை விட்டு வெளியே வந்து நாம் வாழ்க்கையில் எதை சாதிக்க பிறந்தோமோ அதை சாதிக்கணும். அதுக்காக கஷ்டப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. நேர்களே, இந்த கூற்றோட நான் விடைபெறுகிறேன். உங்களுக்காக நான் படித்த அங்கங்கள் அனைத்தும் பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த ஒரு நாளை முடித்த உங்களுக்காக பாடல் கருப்பு திரைப்படத்திலிருந்து சாய் அபிங்கரிசையில் சிலம்பரசன் வழங்கும் பாடல். உங்களை மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு சந்திக்கிறேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 96.8 கேட்டாலே பரவசம்.

0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஒன் ஃபார் ஒன் சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-86.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
1: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
0: மீடியா கபலி 968 ஹிந்தி பாடல்கள். It's time for some Hindi tunes on your favorite station, only 968.

இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
3: You're listening to Hindi Numbers on Mediacom Only 968.
4: Mediacom Only 968 Hindi Padalagal.

हाजिर है हुस्न इश्क की महफिल में आज फिर हाजिर है।

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
3: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூரியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
4: இதோ வந்துட்டோம்.
5: நினைத்தேன் வந்தாய் 100 வயது,
6: கேட்டால் தருவோம்
7: சுட சுட விருந்து.
5: போறப்பா
7: போற்றுவோம்
8: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
6: அப்படி பாடக்கூடாது.
9: பாடவா உன் பாடலை.
6: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
5: டீ கடைக்கு போவோமா?
6: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
5: எக்ஸாக்ட்லி.
6: கேட்க தவறாதீங்க.
10: தொந்தரவு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கலாம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: ரஃபி நவீன் தொடர்ந்து இணைந்திருங்க.
4: இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு தலைப்பை தொட்டு நம்ம பேச போறோம். தலைப்புன்னு சொல்றதை விட உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறோம்.
5: நம்ம சின்னதன் சொல்லி தான் தொடங்குவோம் நவீன். அது நீண்டுகிட்டு போய் 12 மணி வரைக்கும் கூட பேசுறாங்க.
4: ஆமா, அதுதான் நேத்து நடந்தது, இன்றைக்கு நடக்குதான் அப்படின்னு பாப்போம். என்கிட்ட ஒரு சின்ன கதை இருக்கு. அதாவது ஒவ்வொரு வீட்லயும் வர, அது குறிப்பாக சிங்கப்பூர் வீட்டுல வந்து பணிப்பெண்கள் இருப்பாங்க, உதவியாளர்கள் யாராச்சும் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க 1-2 மாசம் 3 மாசம் அப்படின்னு இருக்கிறது கிடையாது. குறைந்தது 1 வருஷம் 2 ஆண்டுகள், ஏன் ஒரு சில வந்து 20 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கிறது உண்டு.
5: ஆமா,
4: பார்த்திருக்கோம். ஆக அவங்க வந்து ஒரு குடும்பத்தினராகவே ஆயிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம்.
5: இன்றைக்கு
4: ஒரு சின்ன அனுபவம் என்னன்னா, ஒரு வீட்டில் நான் பார்த்தேன், அந்த பணிப்பெண் வந்து 2 வருடங்கள் தான் நினைக்கிறேன், 2-3 வருடங்கள் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வந்து மறுபடியும் அவங்க ஊருக்கு அவங்க போயிருக்காங்க, வீட்டுக்கு அவங்க போயிருக்காங்க ஒரு சில காரணத்தினால. போகும்போது ஒரே அழுக ரஃபி, ஒரே அழுக. அவங்க அழுதாங்க, உரிமையாளர்கள் அழுதாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரே விட்டு போக மனசு வரல. குறிப்பாக போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க.
5: என்ன சொன்னாங்க? அந்த போயிட்டு வரேன்னா
4: இல்ல, குழந்தை இருக்கு அந்த வீட்டுல.
5: சரி,
4: பிறப்புல இருந்து அவங்க பாத்துக்கிட்டு வராங்களே.
5: சரி சரி சரி,
4: அந்த குழந்தை மட்டும் நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு ஒரு ஒரு
5: உருக்கமான குரல்,
4: உருக்கமான ஒரு வார்த்தையோட சொல்லிட்டு அப்படியே திரும்பி
5: போயிட்டாங்க ஏர்போர்ட்ல. சரி,
4: ஆக அவங்க சொல்லும் போது அப்பதான் எனக்கு தோணுச்சுன்னா, அந்த குழந்தை பிறக்கும் போதே அவங்க வந்து கவனிச்சிருக்காங்க, பாத்திருக்காங்க. ஒரு தாய் மாதிரி தானே.
5: ஆமா,
4: தாய் மாதிரிதான். அந்த அளவுக்கு அந்த நெருக்கம் இருக்கும்போது, அந்த பந்தம் இருக்கும்போது எப்படி போக மனசு வர ராஃபி?
5: உண்மைதான், இது பல வீட்டுல நடந்திருக்கு. ஏன், செய்தியா கூட படிச்சிருக்கோம், பல இடங்கள்ல செய்தியா போட்டிருக்காங்க. நீங்க சொல்றது 2 வருஷம் தான், இப்பெல்லாம் 1 வருஷம் முழுசா இருந்தாலே பெரிய விஷயம்னு சொல்றாங்க. 20 வருஷம் இருந்திருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. அதாவது இவங்களுக்கு என்ன நகை வாங்குவாங்களோ அதே நகைய அந்த பணிப்பெண்ணுக்கும் வாங்கி போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பம் எல்லாம் இருக்கு.
4: இல்லையா, தங்களுடைய சொந்த குடும்பத்தை விட அவங்க இருக்கிற குடும்பத்தை தான் ரொம்ப அக்கறை இருக்கும், அதிக பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். இப்படிப்பட்ட பணிப்பெண்களை நம்ம பார்த்திருக்கோம். ஆக நேர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்க ஆசைப்படுறோம். இந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து இப்படிதான் நினைப்பாங்க, எனக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, எனக்கு ஒரு பணிப்பெண் தேவைப்படுது. அப்படி அவங்க ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை வளர்ந்து அவங்க ஒரு குடும்பத்தை ஆரம்பிச்சிருவாங்க.
5: ஆமா,
4: அப்பயும் அந்த பணிப்பெண் இருப்பாங்க, கேட்டா இல்ல நம்ம வீட்டுக்கு தேவைப்படுது.
5: சரி, அப்படிப்பட்ட பணிப்பெண்கள் உங்க வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா நீங்களும் அழைத்து நீங்க பேச போறீங்க, சொல்ல போறீங்க, நல்ல பணிப்பெண் எனக்கு கிடைச்சாங்கப்பா, வீட்டை பாத்துக்கிட்டாங்க, அதாவது உங்களுக்கு உதவி தேவைப்படுது, அந்த உதவி செய்யற அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் உபகாரமா இருந்தீங்கன்னா கூட அவங்க மன சந்தோஷத்தோட வேலை செய்வாங்க. அதுதான் முக்கியம்.
4: நிச்சயமா உங்களுடைய கதைகளை நம்ம கேட்க ஆசைப்படுறோம். அழைங்க, பகிருங்க. 9 6 7 8 8 9 6 8

0: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
1: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போரா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
0: வார இறுதி ஒலியில் உல்லாசம்.
4: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: ரஃபி நவீன் தொடர்ந்து இணைந்திருங்க.
1: பணி பெண்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக நல்ல பணி பெண்கள் உங்களுடைய வீட்டிலேயே ஐக்கியமாயிருப்பாங்க, ஒரு சிலர் ஒரு குடும்ப உறுப்பினராகவே மாறி இருப்பாங்க. அப்படிப்பட்ட பணி பெண்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ராஃபிக்கு இன்னமும் கதை இருக்குன்னு நினைக்கிறேன்.
2: கதை இருக்கு
1: சொல்லுங்க.
2: அந்த நேரத்துல
1: இப்ப 1940களா?
2: ஐயோ இல்ல, 40களில்
1: சுதந்திரத்துக்கு முன்னாடியா?
2: இல்ல இல்ல, அப்புறம் விட்டா நீங்க கிமுக்கு முன்பா கிமுக்கு பிறகா அப்படின்னு கேப்பீங்க, கிபிக்கு அப்புறம் பாடு கேப்பீங்க, அப்படி கிடையாது. அந்த பணிப்பெண் வந்து 90களில் நினைக்கிறேன், 90களில் வந்து 200 வழி தான் சம்பளம்.
1: யாருக்கு?
2: பணிப்பெண்ணுக்கு.
1: ஊதியம் சொல்லும் போது குறைந்த ஒரு 500 வழியாச்சும் இருக்கும்
2: நீங்க நினைச்சீங்க. அந்த மாதிரி 200 வழி தான் தொடங்குச்சு, அதுக்கப்புறம் 300 வழி ஆச்சு, அதுக்கப்புறம் 400 வழி, அதுக்கே முக்கால் அழுதாங்க சில பேர் குடுக்கறது, அப்புறம் 500 வழி ஆச்சு.
1: இப்ப நிலவரம் என்ன?
2: இப்ப எனக்கு தெரியல, சில பேர் சொல்லலாம். நீங்க நாட்டை பொறுத்து இருக்கு. இந்தியால இருந்து வரவங்களுக்கு இவ்வளவு, மியான்மர்ல இருந்து வரவங்களுக்கு இவ்வளவு, இந்தோனேஷியால இருந்து வரவங்களுக்கு இவ்வளவு, பிலிப்பீன்ஸ்ல இருந்து வரவங்களுக்கு இவ்வளவு, ஸ்ரீலங்கால இருந்து வரவங்களுக்கு இவ்வளவு, அப்படிங்கிற அந்த 5 நாடுகளுக்கும் அவங்க வரையறுத்து வைத்திருக்கிறாங்க.
1: சரி சரி, அப்படி கூட நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து பார்ட் டைம் கூட ஒரு சில பணிப்பெண்களை அவங்க எடுப்பாங்க, இல்ல அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் வருவாங்க அந்த மாதிரி கூட அவங்க.
2: ஆமா நவீன், அது வந்து கொஞ்சம் இல்லீகல், அதாவது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு நான் கேள்விப்பட்டேன்.
1: அப்படியா?
2: சில பேர் அந்த மாதிரி செய்துகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லணும், நீங்க பாட்டுக்கு கூப்பிட்டு காசை கொடுத்து அவங்களுக்கு வேலை செய்ய வைக்கிறீங்க.
1: கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அவங்களுடைய ஓய்வு நாளா இருக்கும், அந்த நாள்ல நம்ம அந்த வீட்டுக்கு வந்து வேலை செய்யற மாதிரியா இருக்கலாம்.
2: செய்யக்கூடாது. ஆனா அதுக்குன்னு நிறுவனங்கள் இருக்கின்றன, அந்த நிறுவனங்கள் மூலமா போனீங்கன்னா அது தப்பு கிடையாது.
1: ஆமா ஆமா,
2: ஏன்னா அந்த நிறுவனம் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்கள வேலைக்கு வைத்திருக்கிறாங்க, அவங்கள உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க ஒரு மணிக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு. அது வேற இது வேற. ஆக இன்னைக்கு பணிப்பெண்களை பத்தி பேசுவோம். உங்க வீட்டுல உள்ள பணிப்பெண்ணுக்கு நீங்க என்னெல்லாம் செய்திருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: சிங்கப்பூர், உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
5: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
4: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
6: Hi darling, எப்படி இருக்கீங்க?
4: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக

0: ரஃபி நவீன் வாரியரி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.
1: நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த காலத்துல நல்ல பணிப்பெண் கிடைக்கிறதும் நல்ல ஒரு இறைவன் தன்ன வரம்னா அப்படின்னு பலரும் கருதுறாங்க.
2: நிச்சயமா, ஏன்னா வேலைக்கு போறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு, வீட்டுல யாரும் இருக்கிறது இல்ல, அம்மா அப்பா இருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்களுடைய உடல் ஒத்துழைக்கிறது இல்ல.
1: ஆமா ஆமா.
2: ஆனா இதற்கிடையில இந்த பணிப்பெண்கள் சரியா இல்லைன்னா யாருமே சரியா இயங்க முடியாது வீட்டுல. அந்த கவலையிலேயே உட்காந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா இவங்க வீட்டுல உட்காந்து பாத்துக்கணும். ஆக நல்ல பணிப்பெண்கள் அமைகிறது என்பது உண்மையிலே இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் நம்ம வீட்டுக்கு, எல்லாமே சிறப்பா நடக்கிறதுக்கு. ஏன்னா பணிப்பெண்களை நம்ம நம்பி இருக்கிறோம், சில வேளைகளை வெளியே போகும்போது பாக்குறோம், பிள்ளைங்களை அழைச்சிட்டு
1: போறாங்க,
2: வெளியே உள்ளவங்க கண்காணிக்கிறாங்க, அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். அண்டை வீட்டுக்காரர்களும் ஒரு கண்ணு வைத்துக் கொள்றது நல்லதுதான்.
1: நிச்சயமா. அதே சமயத்துல ரஃபி, ஒரு பணிப்பெண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு தெரிய போறது கிடையாது அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு குணம் எப்படி, அப்படி பண்புகள் எப்படின்னு. ஆனா ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். வாணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரம்ப கட்டத்துல ஒரு மியான்மர் பணிப்பெண்ணை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க.
2: சரி,
1: பொதுவாக இந்தியர்கள் தான் எடுப்பாங்க அப்படின்னு இருக்கும்போது, சரி பல மியான்மர் பணிப்பெண்ணை நம்ம தேர்ந்தெடுப்போம், முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அந்த அதாவது அனுபவம் அப்படின்னு போட்டிருப்பாங்களே, என்னமோ சொல்லியிருக்காங்க. ஓ, குழந்தைய பாத்துப்பேன்,
2: முதியவங்க பாத்துக்குவேன்,
1: நல்லா சமைப்பேன், எல்லாமே சொன்னாங்க. ஆனா வரும்போது ஒண்ணுமே தெரியாத சொல்ல முடியாது, அனுபவம் அதே அளவுக்கு கிடையாது. அதே சமயத்துல ஆங்கிலமும் அவங்களுக்கு சிறப்பா இல்ல, ரொம்ப கடினமா இருந்துச்சு அவங்க கூட உழைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொன்னா அவங்க வேற மாதிரி பண்ணுவாங்க. இந்த ஒரு தடைய கடந்து வரத்துக்கு எத்தனையோ மாதங்கள் எடுத்தது அப்படின்னு வாணி சொல்லியிருக்காங்க. ஆனா கடந்து வந்த பிறகு இப்ப வந்து எல்லாமே சுமூகமா இருக்கு, நம்மளுடைய குடும்பத்திலே ஒருத்தர் ஆயிட்டாங்க, ரொம்ப வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாணி.
2: ஆக வேலையை அமர்த்துறவங்களும் சரி, வேலை செய்யறவங்களும் சரி, கொஞ்சம் நீக்கு போக்கூட நடந்துக்குங்க. ஒரு ரூல்ஸ் வச்சு இப்படிதான் இருக்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், கரெக்டா 5 மணிக்கு எந்திரிக்கல, அவங்களை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காதிங்க. சம்பளத்தை கொஞ்சம் நீங்க தாராளமா கொடுங்க அவங்களுக்கு, அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வேலை செய்வாங்க. இதெல்லாம் செஞ்சும் வேலை செய்யலன்னா நீங்க திருப்பி கொடுத்துருங்க, அனுப்பிடுங்க அவங்களை, அவ்வளவுதான்.
1: ஆமா.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி. இது உங்க ஒலி ஒரு ஆரியட்டு
1: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
2: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.

0: ரஃபி நவீன் வாரியரி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. உதவி உபத்திரம் இரண்டுமே ஊழ ஆரம்பிக்கும் வார்த்தைகள் தான். ஆனா அந்த அர்த்தம் வந்து வேறு வேறு, ரொம்ப மாறுபட்ட அர்த்தங்கள் இருக்கு இந்த இரண்டு வார்த்தைகளுக்குமே. சில பேர் உதவின்னு சொல்லிட்டு வருவாங்க, அவங்களோட எண்ணம் வந்து நல்லதா தான் இருக்கும், கடைசியில உபத்திரமா இருப்பாங்க.
1: ஆமா, அது வந்து சில பேராலதான் அந்த மாதிரி செய்ய முடியும்.
0: அது ஒரு திறமைன்னு சொல்றீங்க.
1: ஆமா, திறமை, அதுக்கு ஒரு தனி திறமை வேணும்.
0: சரி,
1: ஒருத்தர் இப்படிதான் வந்தாரு உதவி செய்யறேன் அப்படின்னு. எனக்கு ஒரு சிறு பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. சரி, இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வந்துட்டா இருப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷமா, மின்னல் முரளின்னு ஒரு படம் வந்தது ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். மின்னல் முரளி மாதிரி வந்திருக்கிறாரு. ஆமா, வந்து பிரச்சனையை பெருசாக்கி விட்டுட்டு போனதுதான் மிச்சம்.
0: என்ன பிரச்சனை, என்ன என்ன செஞ்சாரு?
1: அதாவது ஒரு முடிச்ச அவிழ்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்திருந்தேன்.
0: சரி,
1: அது வந்து தங்க செயின்ல விழுந்த ஒரு முடிச்சு.
0: ஓ சரி, ஆமா நடக்குது.
1: அது தங்க செயின் வந்து ரொம்ப பொடிய மெல்லிசானதா இருந்ததுன்னா அதுல வந்து அந்த முடிச்சு விழுந்துச்சுனா அது நீங்க வந்து அழகா எடுக்கணும். இவரு பல்ல வச்சு கடிச்சு கடிச்சு அந்த செயின் வந்து ரெண்டா பிஞ்சு போனது, அது ரெண்டா கலந்து வந்துருச்சு, அறுந்துருச்சு. அது என்ன செய்ய முடியும்?
0: அவரோட பல்லு என்ன தங்கத்துல செஞ்ச பல்ல அவ்வளவு வலுவா இருக்கு.
1: நான் வந்து அவரை பார்த்தேன், ஒரு படத்துல வந்து கவுண்டமணி பாப்பாரு, செந்தியில ஏதோ ஒண்ணு செஞ்சு வச்சுட்டு இருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே பாப்பாரு பெட்டர் மார்க்ஸ்
0: லைட்டே.
1: ஆமா, எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு பிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஒரு காரணம் வேற சொன்னாரு அவரு.
0: ஓஹோ, என்ன சொன்னாரு?
1: இந்த முடிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா நீங்க கடையில போய் கொடுத்து அதை ஒட்டிக்கிங்க அதை அப்படின்னு.
0: காதலி புகை வந்திருக்குமே.
1: ஆமா, தயவு செய்து இனிமே யாருக்கும் உதவி செய்யற போறேன்னு சொல்லிட்டு நீங்க போயிடாதீங்க. சரி, உங்க திருவாய் மறந்து சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அனுப்பினா.
0: சரி, இந்த மாதிரி எனக்கும் ஒரு அனுபவம் இருக்கு ரஃபி, என்ன அப்படிங்கறத பிறகு நம்ம பார்ப்போம்.

0: சிகரெட். வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
1: ஓகே, வெக்கம்.
0: இது பெண்மை பேசிடும்
1: மீசை.

0: ரஃபி நவீன் வார இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.
1: சரி நவீன், எனக்குதான் அப்படி நடந்தது. தங்க செயின் வந்து ரெண்டாச்சு. உங்களுக்கு என்ன நடந்தது? உதவி செய்ய வந்தவர் உபத்திரமா எப்படி மாறினாரு?
2: இருக்கு ரஃபி, இருக்கு பல விஷயம் இருக்கு, அதாவது பல அனுபவம் இருக்கு. அதுல ஒண்ணு குறிப்பிட்டு சொல்லணும்னா
1: சொல்லுங்க.
2: இது என்னுடைய குடும்பத்திலேயே ஒருத்தர்.
1: ஓ
2: சரியா, ரொம்ப நெருக்கமான ஒருத்தர்
1: இருப்பாங்க குடும்பத்துல, எல்லாமே இருப்பாங்க.
2: குறிப்பிட்டு யாரு நான் சொல்ல போறது கிடையாது, ஆனா ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் தான். அப்பதான் நான் வந்து வாகனத்தை செலுத்திக்கிட்டு இருந்தேன், வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நம்ம வந்து ஜேபில இருந்தோம், சேர்ந்துனா நான் போயிருந்தோம், வா போகலாம்னு சொல்லிட்டு போக சொன்னாரு. எதுக்கு போக சொன்னா, நான் தான் வண்டி ஓட்டணும். சரி பரவாயில்ல, அதுதான் என்னை தள்ளியெடுத்து நான் ஓட்டிட்டேன். சரி எங்க போறது அப்படின்னு கேட்டேன். எங்க போகலாம், சரி எனக்கு வழி தெரியாது, பேஸ்ல பாப்பா, அதாவது கைத்தொழில் பேஸ்ல பாப்பா, இல்ல பரவாயில்ல எனக்கு வழி தெரியும்
1: தெரியும்
2: அப்படின்னு ஒரே ஒரு தினா விட்டு ஒரு தைரியம். சரி ரொம்ப தைரியமா இருக்காரே, ஃபாலோ பண்ணேன், அதாவது நான் பின்தொடர்ந்தேன். இங்க போ, அங்க போ, அங்க போ, நான் கண்டிப்பா அடிச்சு
1: சொல்றேன்.
2: அந்த ஜங்ஷனை ஒரு மூணு வாட்டி நான் பாத்திருப்பேன். நான் ஒரு முறைக்கிறேன், தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல, இல்ல அன்னைக்கு வந்து இந்த ரைட் டர்ன் எடுக்க முடியும், இப்ப வந்து மாத்திட்டாங்க, இப்ப யூ டர்ன் ஆயிட்டு.
1: நீங்க என்ன சொல்லல, அன்னைக்கு
2: இல்ல ரஃபி, இல்ல உங்களை சொல்ல.
1: சரி
2: நடக்கிறது கூட தான் ரஃபி, ஆனா இவர் வந்து நான் கேட்டேன், மறுபடியும் கேட்டேன், நான் போன் இல்ல இல்ல என்ன நம்பு,
1: உதவி செய்ய வரவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. தயவு செய்து நீங்க உதவியே செய்யாம இருந்தீங்கன்னாலும் கூட பரவாயில்ல, எனக்கு உபத்திரமா மாறிடாதீங்கன்னு சொல்லுங்க.

0: பாலரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: உங்களுக்கு சமைக்க தெரியாதா, அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன், கட் கட் கட் பீஸ்,
2: உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வுட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
6: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
7: Bring me downstairs.
6: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா காப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: ரவி நவீன் தொடர்ந்து இணைந்திருங்க.
1: உதவி செய்ய போய் உபத்திரமா மாறின கதைகளை தான் நம்ம பத்து பேசிக்கிட்டு இருக்கோம்.
2: ஆமா,
1: அதுல வந்து உதவியாளர்களை பத்தி ஒரு கதை இருக்குன்னு சொன்னீங்க ரஃபி.
2: ஆமா, ஜெகன் தான் அனுப்பி வைத்திருக்கிறாரு, அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாரு.
1: என்னது
2: உதவியாளர் வீட்டுக்கு வந்து எதுக்கு எடுப்பாங்க? உதவி செய்யறதுக்கு தானே,
1: அவங்க பேரே உதவியாளர், அதாவது அவங்க பணி அதுதானே.
2: ஆமா, பணி செய்யறதுக்கு தான் எடுத்தாங்க, குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு, வீட்டில இருக்கிற அம்மாவை பாத்துக்கிறதுக்கு. எல்லாருமே அவங்க சொந்தமா வேலைகளை செய்து கொள்ளக்கூடியவங்க தான். இவங்க என்ன செய்யணும்னா சமைத்து வைக்கணும்,
1: அதுதான் உங்களுடைய வேலையே.
2: ஆமா, எல்லாம் தெரியும்னு சொல்லி ஒரு காணொலியில சொன்னாங்களா, அங்கிருந்து அவங்க வீடியோ கால் பண்ணும்போது இது தெரியும் எனக்கு தெரியும், சூப்பரா சமைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களா. சரி, இவ்வளோ சொல்றாங்களே இவங்க, கலக்குவாங்க போல இருக்குங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. சமையல் தான் அவங்களுக்கு முக்கியமா செய்ய வேண்டியது. வந்து இறங்கினதோட தோசை சுட்டாங்களாம், தோசை சுட்டாங்களா. எங்க வீட்டுல தோசை எல்லாரும் நான் சுட்டுதான் சாப்பிடுவாங்க. இந்த பேச்சு வேற இதுல
1: எல்லாருக்குமே அதே இது இருக்கு, ஆற்றல் இருக்கு.
2: ஆமா, நீங்க வந்து வீட்டுல இது மூணு கல் வித்துருப்பாங்கல்ல அரைக்கிறது மாவாட்டுறது, அம்மியா அது வாங்கி வைங்க, அப்பதான் வந்து நல்லா தோசை வரும்னு.
1: அது இவங்க சொல்றாங்க,
2: இவங்க சொல்றாங்க.
1: சரி,
2: இவங்க சொன்னாங்க இவ்வளவு நாளா இருந்தவங்க பிளாண்டர்ல அதைதான் மிக்சியில தான் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க அதையே பயன்படுத்துங்க. எங்க வீட்டுல அது கிடையாது, நாங்க இதுல அரைக்க மாட்டோம். இவங்க வந்து உதவியாளரா வந்து உபத்திரமா மாறி வீட்டுல இருந்து அவங்கள விரட்ட நாங்க பட்ட பாடு, அது எங்களுக்கு வந்து ஒரு புத்தகமே எழுதலான்னு.
1: நீங்க சொன்னது, அதாவது ஜெகன் சொன்னது, இப்ப இன்னொரு கதை நீங்க ஞாபகம் வருது. புதுசா நம்ம வந்து உதவியாளர்களை பணிப்பெண்களை நம்ம எடுப்போம்.
2: சரி,
1: பணிப்பெண்களை எடுக்கும் போது ஒரு நிபந்தனை இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த செயல், அவங்களுக்கு செய்ய தெரியணும், குழந்தைகள் இருக்கணும், இப்படி பாத்துக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை இருக்கும். ஆமா ஆமான பூம்பூ மாடு மாதிரி தலையாலே
2: ஆட்டிட்டு
1: வீட்டு வரைக்கும் வந்துட்டு, சரி இந்த சட்டையை அயன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தெரியாமடுதுன்னு தெரியாம அவங்க திணறுவாங்க. ஆக எல்லாமே பொய்யா ஆரம்பிக்கும் போது கடைசி நாம தானே அந்த வேலை செய்யணும்.
2: ஆமா,
1: எதுக்கு உங்களுக்காக நம்ம சம்பளம் கொடுக்கறோம், எதுக்கு நம்ம உங்களை அந்த வேலைக்கு வச்சிருக்கோம்.
2: ஆமா, அறிவாளி படத்துல தங்கவேலும் முத்துலட்சுமியும் ரெண்டு பேரும் இருப்பாங்க.
1: சரி,
2: அவர் வந்து சமைக்க சொல்லுவாரு, சொல்லும் போது சரி உன் இதுல எப்படி செய்வேன் அந்த இட்லியோ ஏதோ செய்யறதுக்கு, முதல்ல வந்து மாவு எடுத்து போடுவேன், அதுக்கப்புறம் தாங்க தெரியாது எனக்கு, அப்புறம் சொல்லும் போதெல்லாம் அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு கடைசியில அதுக்கப்புறம் தாங்க எனக்கு தெரியாது. இது அப்படிதான் இருக்கு.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ், அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
1: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
0: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சிய தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டுல கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ உலகத்துக்குள்ள நுழைவோமா? என் பேரு சந்தோஷ். எனக்கு இது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி தான் நடந்துச்சு. என்னாச்சுன்னா, நான் வந்து அப்போது என்எஸ் முடிச்சுட்டு லைக் ஃப்ரெஷ்ஷாக ஓஆடி பண்ணிட்டு காத்திருந்தேன் என்னுடைய இன்டர்ன்ஷிப்காக. உங்களுக்கே தெரியும், என்எஸ் வந்து நம்ம கடுமையாக பயிற்சிலாம் செய்வோம், அங்கே வந்து நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பாண்ட் உருவாகும் இல்லையா. ஸோ என்எஸ் முடிச்சிட்டோன்னா நம்மலாம் முடிவு பண்ணோம், ஒரு 5 பேர் இந்த மாதிரி, ஹே நம்ம ஒரு போஸ்ட் என்எஸ் ட்ரிப் போவோம், ஏன்னா நம்ம இன்டர்ன்ஷிப் ஆரம்பிக்க இன்னும் சில மாதம் இருக்குது, அது வரைக்கும் சும்மா ஒரு ஃபியூ வீக்ஸ் போயிட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். ஸோ என்எஸ் எப்போ நான் ரொம்ப நல்லா செஞ்சதுனால எனக்கு நிறைய இந்த அவார்ட்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் நான் சேர்த்து வச்சேன், அப்பா அம்மாவும் என்னை ரொம்ப பாராட்டினாங்க. ஸோ நம்ம இந்த என்எஸ் ட்ரிப், போஸ்ட் என்எஸ் ட்ரிப் போகலான்னு முடிவெடுத்த கையோட எங்கே போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் என் ஃப்ரெண்டில் ஒருத்தர் சொன்னார், ஏய் நம்ம ஆப்ரிக்கா போவோம், இன்னும் இந்த சஃபாரி மாதிரிலாம் இருக்கும்ல, ரொம்ப ஹேப்பனிங்காக இருக்கும், நம்ம தான் இப்போ வந்து காம்பேட் ட்ரெயின் ஆச்சு, நம்ம எதுக்கு பயப்படணும், நல்லா தைரியமாக போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னார். ஆரம்பத்தில் கேட்கும்போது நல்ல யோசனையாக தான் இது இருந்துச்சு, ஆனால் இப்போ யோசித்து பார்த்தா அன்னைக்கு நோ அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் அந்த கதையை சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னா, நம்ம முடிவெடுத்த கையோட குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு போனோம். அது எங்கே நான் சொல்ல விரும்பலை, ஆப்ரிக்காவில் இருக்க ஒரு நாடு. ஸோ நம்ம போயிட்டோன்னே அங்கே ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ரிலாக்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நம்ம தங்கியிருந்த அந்த சஃபாரி ரிசார்ட்டும் ரொம்ப லைக் லக்ஸரியஸாக இருந்துச்சு, நல்லா ஆடம்பரமாக, நல்லா சொகுசாக, சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ராத்திரி என்ன ஆச்சுன்னா, நம்ம இந்த சஃபாரியில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி உயரான சத்தம்லாம் கேட்டுச்சு, கவு திறக்கிற மாதிரி, யாரும் கவு தட்டுற மாதிரி கேட்டுச்சு, சில நேரத்தில் ஏதோ கிளாஸ் உடையிற மாதிரிலாம் கேட்போம், இப்படி சம்மந்தமே இல்லாமல் பல சத்தம் எங்களுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
3: இது உங்க ஒலிவுடன்
4: கொண்டாடுங்க.
5: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 9 6 8 #TheGillTales. அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
1: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
0: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சிய தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டுல கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ்ய உலகத்துக்குள்ள நுழைவோமா?

இந்த பாகத்தில் உலக கதையை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம போக போகிறது இங்கிலாந்தில் இருக்கிற காடுகளுக்கு. ஒரு காலத்தில் இங்கிலாந்தில் அதிகமாக சொல்லப்பட்ட, பரவலாக நம்பப்பட்ட ஒரு அமானுஷ கதாபாத்திரம் பிளாக் அனிஸ். இந்த பிளாக் அனிஸ் நீல வண்ணத்தில் இருக்கிற முகம் கொண்டது அப்படின்னோ, அதுக்கு ஆடுகளையும் மனிதர்களையும் குறிப்பாக பிள்ளைகளையும் உட்கொள்வது பிடித்த பொழுதுபோக்கு அப்படின்னோ ஒரு சில தகவல்கள் குறிப்பிடுது. பிளாக் அனிஸ் அப்படிங்கிற இந்த பயங்கரமான கதாபாத்திரம் ஒரு பெண் வடிவத்தில் வரும்னோ, அதுக்கு கூர்மையான நகங்கள் இருக்கு அப்படின்னோ, அதை வைத்து மனிதர்களின் தோலை நாறு நாரா கிழிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னோ தகவல்களில் சொல்றாங்க. இதில் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா, இரவு நேரத்தில் மரங்கள் மேலே இதை அமர்ந்திருக்கோம் அப்படின்னோ, அந்த மரங்களின் இலைகளை தன்னுடைய ஆடையாக பயன்படுத்தி மரமோட மரமாக மறைந்திருந்து மனிதர்களை தாக்கும் அப்படின்னும் கதைகள் சொல்லுது. இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸை நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி.

0: பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221222. வாரத்தில் 7 நாட்களும்.
1: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
2: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
3: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
4: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
3: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
3: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
4: பஸ் பயணம்.
3: இப்போது டிக்டாக்
5: மற்றும் இன்ஸ்டாகிராம்
3: இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
4: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
6: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
7: யாரது? யாரது?
6: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678889 #TheGillTales. அதையும் கட்டாயம் பதிவிடுங்க.
7: காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
6: இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
7: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
6: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சியை தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டில் கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ உலகத்துக்குள்ள நுழைவோமா?
8: தாஜ், இந்த கதை நடந்தது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் எனக்கு ஒரு 15 வயசாக இருக்கும்போது தான் அதோட உண்மையான சிச்சுவேஷனே என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்து பேய் கதை பேசுறது, பேய் கதை பார்க்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் அடிக்கடி வந்து ராத்திரி நேரத்தில் உட்காந்து பேய் கதை பேசிக்கிட்டு இருப்போம். எங்கள் அம்மாவுக்கும் நிறையா அமானுஷ்யம் நடந்திருக்கு. ஸோ அவங்க வந்து நினப்பு வரும்போதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கு அப்போ 15 வயசு இருக்கும், எங்கள் அம்மா சொன்னாங்க அவங்களோட சைல்ட்ஹுட் வீட்டில், அதாவது அவங்க வளர்ந்த வீட்டில் வந்து நிறைய இந்த மாதிரி அமானுஷ்யங்கள் நடக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்சஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் அவங்க வந்து பிரெக்னெண்டாக இருக்கும்போது அவங்க சிஸ்டர்ஸோட ரூமில் வந்து ஸ்டே ஓவர் பண்ணும்போது ராத்திரி நேரத்தில் யாரோ வந்து முதுகு பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருந்துச்சு.
9: இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யார் இது? யார் இது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 9 6 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
1: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
0: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சிய தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டுல கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ்ய உலகத்துக்குள்ள நுழைவோமா?
2: என் பேரு ஜோசபின். நான் வந்து இப்போ ஷேர் பண்ண போற ஸ்டோரி வந்து நான் சின்ன வயசுல இருந்த ஒரு வீட்டை பத்தி. எனக்கு அப்போ ஒரு 11 வயசு இருக்கும். அந்த வீட்டுக்கு நாங்கள் புதுசாக குடி போயிருந்தோம். அந்த வீடு எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ஹவுசஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லையா? படிக்கட்டு வரும். படிக்கட்டுலேருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு 8-10 வீடு ஒரு ஸ்ட்ரெச்சாக இருக்கும். நடுவில் ஒரு பிரேக் இருக்கும். அப்புறம் ஒரு 5 வீடு இருக்கும். அந்த மாதிரி இட்ஸ் அ லாங் ஸ்ட்ரெச். ஸோ அங்கே குடி போன நாளில் வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் தோணலை. சந்தோஷமாக இருந்துச்சு. புது வீடு, புது ஃப்ரெண்ட்ஸ், புது இடம் அப்படின்னு. பட் அன்னைக்கு ஒரு 2-3 டேஸ் கழித்து ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது ஜன்னலுக்கு வெளியே வந்து சின்ன பிள்ளைங்க சிரித்து ஓடுற சத்தம் கேட்டுச்சு. எனக்கு டைம் சரியாக தெரியல, பட் மேபி 10 மணிக்கு அப்புறம் இருக்கலாம். சின்ன பிள்ளைங்க சிரித்து கேச்சிங்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஸோ நானும் யார் எந்த நேரத்தில் விளையாடுறா, மேபி என்னோடய நேபர்ஸ் கிட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்றும் நினைக்கல, தூங்கிட்டேன். அதே ராத்திரி இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழித்து எனக்கு வந்து முழிப்பு வந்துச்சு. ஐ வோக் அப் அண்ட் தென் என்னென்னா, வெளியே கேட்டுட்டு இருந்த சத்தம் எனக்கு இப்போ என்னோடய ரூமில் எனக்கு பின்னாடி கேட்குது. நான் வந்து ஓலை பார்த்து படுத்திருந்தேன். எனக்கு பின்னாடி பிள்ளைங்க வந்து இந்த கை பிடிச்சிட்டு ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு, என்ன மொழின்னு கூட எனக்கு சரியாக சொல்ல தெரில, பாடிக்கிட்டே சுற்றி விளையாடுற மாதிரி சத்தம் கேட்குது. எனக்கு திரும்பி பார்க்கவா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட். சரி, திரும்பிடலான்னு சொல்லிட்டு திரும்ப பார்க்குறேன். திரும்ப முடியல. ஏதோ ஒன்று வந்து பிடிச்சி அமுக்கிற மாதிரி அப்படியே நான் தூங்கிட்டேன்.
0: இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

ஆம்நேர்களே, அடுத்ததாக நாம லாத்வியா அப்படிங்கிற ஒரு நாட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது எங்கமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஐரோப்பாவில் இருக்கும் ஒரு நாடு தாங்க லாத்வியா. ஐரோப்பா நகரங்களில் பச்சை பசுமை நிறைந்த நாடு அப்படிங்கிற ஒரு தனி பெருமை லாத்வியா நகரத்திற்கு உண்டு. அதற்கு முக்கியமான காரணம், இந்த பாதி நகரம், அதாவது லாத்வியால பாதி நகரம் காடுகள் சூழப்பட்டிருக்கின்றன. அமைதியான பள்ளத்தாக்குகள் வழியாக ஆறுகள் பின்னி பிணைகின்றன. நிலப்பரப்பில் ஏரிகள் மின்னுகின்றன. மேலும் பரந்த ஈர நிலங்கள் அழகாக பாதுகாக்க தாவரங்களால் செய்யப்பட்ட ஒரு கம்பளியை எடுத்து லாத்வியா நகரத்தை அப்படி மூடி வைத்திருக்கிற மாதிரி அந்த நகரம் பாக்குறதுக்கு அப்படி இருக்குங்க. அழகா

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவையை பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகையை நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூரியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
3: முடிச்சு வச்சு விரல ரெண்ட சேர்த்து வச்சு உள்ள வச்சு ஊதுமா.
0: அடுத்து உங்களுக்காக பயண தகவல்களை நான் வழங்கவிருக்கிறேன். அதாவது வித்தியாசமான இடங்கள், சுற்றுலா தலங்கள், இது பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அந்த வரிசையில அன்டிகித்தேரா, கிரேக்க நாட்டுல இருக்கிற ஒரு குட்டி தீவு பற்றி சுவாரஸ்யமான ஒரு தகவல் நான் வழங்கவிருக்கிறேன். அந்த தீவுல 50க்கும் குறைவான மக்கள் அங்க வாழ்ந்துட்டு வராங்க. ஆக அங்க மக்கள் தொகை பெருகணும், வாழ்வாதாரத்தை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. அதாவது அந்த தீவுல நீங்க மாசத்துக்கு 500 யூரோஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வீடு நிலம் அப்படின்னு வாரி வழங்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. 500 யூரோஸ் சிங்கப்பூர் காசுக்கு 748 வெள்ளி அந்த மாதிரி வரவங்க ஒவ்வொரு மாசமும் கட்டி அந்த தீவே உங்களோடது அப்படின்னு சொன்னா யாருதான் வேணாம்னு சொல்லுவாங்க? இவ்வளவு மலிவா ஒரு நிலத்தை அவங்க கொடுக்கறாங்க, ஒரு தீவுல இடம் கொடுக்கறாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது சரிதாங்க. அந்த இடத்துல கடைகள் கிடையாது. மற்ற பக்கத்துல இருக்கிற அத்தியாவசிய விஷயங்கள் நீங்க வாங்கணும்னா கொஞ்சம் நெடுந்தொலைவுக்கு நீங்க பயணம் செய்யணும். ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில எழுந்த உடனே அப்படியே அழகான நீல வண்ணத்துல ஒரு பெரிய பரந்த கடல் உங்களை பாக்குற மாதிரி ஒரு நல்ல காட்சி உங்களோட கண்ணுக்கு ஒவ்வொரு நாளும் தெரியும். நல்ல அமைதி கிடைக்கும். ஆக நீங்க அங்க மாசத்துக்கு 500 யூரோ கொடுத்து அந்த தீவை நீங்க வாங்கினீங்கன்னா, அந்த இடத்த அந்த நிலத்தை நீங்க வாங்கி உங்க வீடு கட்டினீங்கன்னா அங்க நீங்க ஆரம்பிக்கிற வாழ்க்கை அது உங்களுடையதா இருக்கும். அதை நீங்க எப்படி மேம்படுத்த போறீங்க, எப்படி உங்களுடைய வாழ்க்கை அமைச்சுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்பு உங்களுடையது மட்டும்தான் இருக்குங்க.

பயணம் பயணம் அங்கத்துல சுவாரஸ்யமான பல பயண தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த வரிசையில நியூயார்க் சிட்டி, நியூயார்க் நகரத்துல பாட்டிமார்கள் கியூட்டா ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக நியூயார்க் நகரத்துல ஸ்டட்டன் ஐலண்ட் இந்த பகுதியில எனோடெக்கா அப்படிங்கிற உணவகத்துல புதுசா ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த உணவகத்துல நீங்க சாப்பிட போறீங்கன்னா உங்களுக்கு சமையல் கலை வல்லுநர்கள் இவங்க சமைச்சு கொடுக்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த வட்டாரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பாட்டிமார்கள், மூத்த குடிமக்கள், அதுவும் குறிப்பாக பெண்களை வர வச்சு அவங்களுக்கு தெரிந்த அந்த சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல, தனித்துவமான சமையல் கலைய கொண்டு வந்து மக்களுக்கு சமைச்சு பரிமாற அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. அங்க ஒவ்வொரு நாளும் பாட்டிமார்களுக்கு தெரிந்த இறைச்சி வகைகள், டாக்கோஸ், மேற்கத்திய

0: சாலட் இந்த மாதிரி அவங்க வீட்டுல செஞ்சு அசத்தும் அவங்க பேரப்பிள்ளைகள் குடும்பத்தினர் சாப்பிட்டு மகிழும் உணவுகளை பொதுமக்களுக்கு இவங்க சமைச்சு கொடுக்கறாங்க. ஆஹாஹா, அம்மா சமையல்ல கை தேர்ந்தவரா இருக்கலாம், ஆனா உங்களுடைய பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கை பக்குவமே தனித்துவமா இருக்கும். அப்ப நினைச்சு பாருங்க, இந்த ஸ்டட்டன் ஐலண்ட் அதாவது எனர்டெக்கா மரியா அப்படிங்கிற இந்த உணவகத்துல ஒவ்வொரு நாளும் கூட்டம் எப்படி களை கட்டும்னு இதை நினைச்சு பார்க்கும்போது சிங்கப்பூர்லயும் இந்த மாதிரி ஒரு முயற்சி கொண்டு வந்தா எப்படி இருக்கும்?
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்து விட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு,
3: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
4: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
5: இருக்கு.
6: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
7: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்கும்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
6: திங்கள் முதல் வெள்ளி வரை,
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
2: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
6: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
8: பயணம்
0: பயணம் அங்கத்துல அடுத்து
9: எகிப்து நாட்டு,
0: எகிப்து நாட்டுல எத்தனை பிரமிடு இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம 118 இருந்து 138 பிரமிடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இருக்குங்க, என்னால நம்பவே முடியல. ஆனாலும் கூட அண்டார்டிகால ஒரு பிரமிடு இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, பிரமிக்க வைக்கும் இந்த பிரமிடு வடிவம் கொண்ட ஒரு சிகரம் அண்டார்டிகால இருக்க எல்ஸ்வொர்த் மலை தொடரிலிருந்து உயர்ந்து நிற்கிறது. இது சுமார் 2 கிலோமீட்டர் நீளமும் அகலமும் கொண்டது. அளவெடுத்து பார்த்ததுல உண்மையிலேயே மேலிருந்து பார்க்கும் போது ஒரு சதுர வடிவ பிரமிட் மாதிரி தாங்க இருக்கு. ஆனா இது ஒரு மலை அப்படின்னு கருதப்படுகிறது. மலையுடைய சிகரம் தான் பாக்குறதுக்கு பிரமிட் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையாகவே இந்த மலையின் சிகரம் பாக்குறதுக்கு ரொம்ப கூர்மையாகவும் சமச்சீராகவும் இருக்கு. எப்படி இது உருவானது அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல காலப்போக்குல பனியாற்று அரிப்பு மற்றும் பாறையின் தொடர்ச்சியான உறைதல் மற்றும் உருகுதல் ஆகியவற்றின் மூலமாக தான் இது உருவாகி இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பிரமிடின் உச்சி வடிவத்தில் கொண்ட இந்த மலைக்கு நுனடாக் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. இது ஒரு பனி படலத்துக்கு மேல நீட்டிக்கொண்டிருக்கும் ஒரு பாறை உச்சி அப்படின்னு சொல்றாங்க. 2016 இது உருவாயிடுச்சா, ஆனா இப்பதான் சமூக வலைதளத்துல இதனுடைய படங்கள் பரவலாகி கொண்டிருக்கிறது.

நம்ம பயணம் பயணம் நிகழ்ச்சியில இப்போது உலகத்திலேயே ஆக அழகான நாட்டுக்கு இப்ப பயணம் செய்ய போறோம். ஆமாங்க, உலகத்திலேயே மிக அழகான நாடு அப்படின்னு அங்கீகாரம் பெற்றிருக்கு கிரீஸ். கிரீஸுக்கு அடுத்து மிக அழகான நாடு அப்படின்னு நியூசிலாந்தும் இத்தாலியும் இரண்டாவது மூன்றாவது இடங்கள்ல இடம் பிடிச்சிருக்கு. கிரீஸுக்கு மிக அழகான நாடு அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் அதனுடைய நிலப்பரப்புகள். எங்க நீங்க நின்று படம் எடுத்தாலும் பாக்குறதுக்கு ஒரு போஸ்ட்கார்ட், அதாவது அஞ்சல் அட்டைகள் மாதிரி இருக்கும். கிரீஸுக்கு நீங்க இதற்கு முன்பு சென்றிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சென்டோரினியின் வெண்மையாக்கப்பட்ட பல இடங்கள், கிராமங்கள் முதல் அயோனியா தீவின் பளிங்கு போன்ற தெளிந்த நீர்நிலைகள் வர உலகத்திலேயே நாம மறக்க முடியாத சில இயற்கை அற்புத காட்சிகளை கிரீஸ் வழங்கிட்டு வருது. வரலாறு, புராணம், கட்டிடக்கலை மற்றும் இயற்கை ஆகியவை மறக்க முடியாத ஒரே இடத்தில் ஒன்றிணைவதால கிரீஸ் ஒரு உயிரோட்டமான ஓவியம் போன்ற ஒரு இடம் அப்படின்னு ஏன் அடிக்கடி வர்ணிக்கப்படுது என்பதை எழுதல நாம புரிந்து கொள்ளலாம்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
2: சகியே சகியே சகித்தால் என்ன,
3: உங்க விருப்ப பாடல்களோ இடம் பெறும்.
4: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
5: அடுத்து நம்ம பயணம் பயணம் அங்கத்துல ஒரு கடிகார நிறுவனத்தை பத்தி செய்தி காத்துட்டு
6: இருக்கு.
5: நேரம் அப்படின்னு வரும்போது கடிகாரங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நேர்கள் சில பேர், நீங்க அதுக்கு பணம் செலவழிச்சு தரமான கடிகாரங்களை வாங்கி மாட்டிக்கொள்வது சில பேர் விருப்பப்படுற ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில ரோலெக்ஸ் கடிகாரம் வாங்கணும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். அது வாங்கிய சில பேர் மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. கண்ணாடி அலமாரியில அழகா அங்க வச்சு ஒவ்வொரு நாளும் அழகு பார்ப்பாங்க. ஆஹா, எனக்கு வந்து ஒரு ரோலெக்ஸ் கடிகாரம் வாங்கணும்னு எனக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது, நான் வாங்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரோலெக்ஸ் நிறுவனம் இப்போது உலகத்திலேயே ஆக உயரமான ஒரு இடத்துல ஒரு புதிய புட்டிகை திறந்திருக்காங்க. சுவிஸ் ஆல்ப்ஸ்ல இருக்கிற டிட்லிஸ் அப்படிங்கிற மலை உச்சியில, அதுவும் கடல் மட்டத்திலிருந்து 3238 மீட்டர் உயரத்துல இந்த புதிய புட்டிகை அவங்க திறந்திருக்காங்க. ரோலெக்ஸ் நிறுவனம் இந்த ஒரு புட்டிக் இந்த கோபுரத்தின் மேல் அவங்க அமைக்கிறதுக்கு முன்பாக, இந்த கோபுரம் இது ஒரு முன்னாள் தொலை தொடர்பு கோபுரமாக இருந்தது. புகழ்பெற்ற கட்டிட கலைஞர்களான ஹர்சாக் மற்றும் டி மியூரான் அப்படிங்கிற இருவர் அந்த கோபுரத்தை அழகாக மாற்றி அமைச்சு வடிவமைச்சிருக்காங்க. ஆக இந்த ரோலெக்ஸ் புட்டிக்கு வெளியில காட்சிகள்லாம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. பனி மலைகள் சூழ்ந்திருக்கும், அதுவும் மலை உச்சியில நீங்க இருக்கிறீங்க. இந்த நிறுவனத்துக்குள்ள நீங்க போறீங்க கடிகாரம் வாங்குறதுக்கு. தரைகளை பளிங்கு கற்களை வச்சு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தரையிலிருந்து கூரை வரைக்கும் கண்ணாடிகளை வச்சிருக்காங்க. ஆக வெளியில நீங்க அந்த பனி மலைகளை பார்த்து ரசித்தவாறு கடிகாரங்களை வாங்கலாம். ஒரு சில கண்ணாடி நிறுவனங்கள் அவங்களுடைய சுவர்கள் நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி பனிமலைகள் இல்ல இயற்கை சுவரொட்டிகள் அவங்க வந்து பொருத்தி இருக்கிறத நம்ம பார்த்திருக்கலாம். ஆனா இப்பதான் முதல் முறையாக உண்மையான இயற்கை காட்சியை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க ரோலெக்ஸ் நிறுவனம். இந்த ரோலெக்ஸ் நிறுவனத்துக்குள்ள நான் கடிகாரம் வாங்குறேன் அப்படி வெளியில பார்க்கும் போது பனிமலைகள் என்ன சூழ்ந்திருக்கு. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும்னு நமக்கு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். பாப்போமே ஒரு நாள் அது நிறைவேறுதா இல்லையான்னு.

உங்களுக்கு எப்படி இருக்கு?

பயணம் பயணம் நிகழ்ச்சியில கடற்கரை பக்கமாக போக போறோம். ஆஸ்திரேலியா அழகான கடற்கரைகளுக்கு பெயர் போனது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வரிசையில ஜர்விஸ் விரிகுடா பகல் நேரங்கள்ல பிரமிக்க வைக்கிற அழகை கொண்டுள்ளது. ஆனால் இரவு நேரத்துல அரிதான நேரங்கள்ல அதன் கடற்கரை கிட்டத்தட்ட வேறொரு உலகத்தை சேர்ந்தது போன்ற தோற்றத்துக்கு மாறுதுங்க. ஜர்விஸ் கடற்கரையின் அலைகள் இந்த மணலில் உருளும் போது என்ன ஆகும்னா, டைனோ பிளாக்லெட்ஸ் அப்படிங்கிற மில்லியன் கணக்கான நுண்ணுயிர்கள் இது அலையில அலசும் போது பிரகாசமான நீல ஒளி கீற்றுகளை உருவாக்குகின்றன. இதனுடைய விளைவாக தான் ஒவ்வொரு நேரமும் அலைகள் மோதும் போது அந்த கடற்கரையின் நீர் இரவு நேரத்துல ஜொலிக்குங்க நீல நேரத்துல. இந்த ஜர்விஸ் கடற்கரை ஆஸ்திரேலியாவின் மிகவும் மயக்கமூட்டும் இயற்கை நிகழ்வுகளில் ஒன்றை உருவாக்குகிறது. இந்த ஜொலிக்கும் கடற்கரையை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, எந்த நேரத்துல எந்த மாத காலத்துல இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செல்வது இன்னும் சிறப்பா இருக்குங்க.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
1: சஜினி
2: வணக்கம் சிங்கை,
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: எட்டாம் இடத்தில் நம்பர் 8.

0: we gonna blow the speakers baby
1: ஒலி எங்கேயும் எப்போதும்
2: ஏரோப்ளேன் பறக்குது பரமேல கொண்டங்கா கொண்டாரி
3: ஒலி வந்து ஆறு எட்டு
1: உங்க மனசுக்கு பிடித்த
3: பாடல்களோட
4: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
3: நான்காம் இடத்தில்
5: நம்பர் 4.

0: இதுவரை நீங்கள் கேட்டது ஒலியின் சிறந்த பத்து பாடல்களின் தொகுப்பு.
1: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
2: வணக்கம்.
3: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
5: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
4: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
6: கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்.
4: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி,
4: நவீன்.

0: அடுத்தபடி நுழைவுச் சீட்டுகளை பெற பதிந்து கொண்ட எல்லா நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: அப்பாக்களை பிரியா மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள், மகள்களை பிரியா அப்பாக்கள் பாக்கியவான்கள். ஆனால் அப்படியெல்லாம் தந்துவிட வாழ்க்கை ஒன்றும் தோழன் இல்லை.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 9 6 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

மீனா கெல்டிங், மினா டிசன் இவங்க ரெண்டு பேருமே இந்தியாவில் ஒரு நகரத்தில் பிறந்தாங்க. பிறந்த சில மாதங்கள்லயே அங்கே இருக்கிற இரண்டு வெவ்வேறு அனாதை இல்லங்கள்லேருந்து தனித்தனியாக நெதர்லாந்துக்கு தத்தெடுக்கப்பட்டாங்க. நெதர்லாந்தில் இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருமே சின்ன பிள்ளைகளா ஒரே இடத்துல வாழ்ந்துருக்காங்க. ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்கள் ஆனாங்க. 13 வயதாக இருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேருக்குமே தொடர்பு கிடையாது. அதுக்கப்புறம் 15 வருடங்களுக்கு பிறகு அவங்க மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த இணைப்புக்கு காரணம் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட். மீனா மினால் இவங்க ரெண்டு பேருமே ஒரு இணையதளத்தின் வாயிலாக தனித்தனியா டிஎன்ஏ பரிசோதனைகளை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பரிசோதனைகளின் முடிவுகளை இந்த இணையதளத்துல பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. இதன் வாயிலா அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, மீனாவும் மினாலும் உண்மையிலேயே சகோதரிகள் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே அதிர்ச்சி, அதே நேரத்துல சந்தோஷம். நாங்க நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் பொழுது நிறைய பேர் நம்மளை பார்த்து, நீங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கீங்க, பாக்குறதுக்கு அசல் சகோதரிகள் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா இந்த டிஎன்ஏ பரிசோதனைகளுக்கு பிறகு நாங்க ரெண்டு பேரும் உண்மையான சகோதரிகள் அப்படின்னு உறுதியான பிறகு எங்களுடைய மகிழ்ச்சியே அளவில்லாதது அப்படின்னு சொல்லிருக்காங்க மீனா மினால்.

0: அதிசய உலகம் எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
2: ஒலி 9:00
3: கேட்டாலே பரவசம்.
4: வெல வெல வெல வெல மெல மெல வெல வெல அம்பளைக்கும் வேல பொம்பளைக்கும் வேல பொம்பளையா போன அம்பளைக்கும் வேல.
5: ஆமாம் நேயர்களே, ஒவ்வொரு நாளும் திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நாம வேல வேல வேல வேல வேல வேலன்னு மூழ்கி இருக்கோங்க. சில நாட்கள்ல வேலை அதிகமாக இருக்கலாம், சில நாட்கள்ல வேலை குறைவாக இருக்கலாம், ஆனா இருந்தாலும் வேலை தீரவே மாட்டேங்குதுங்க. அலுவலகத்துல வேலை இருக்கு, வீட்லயும் வேலை இருக்கு. வீட்டு வேலை அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு வீட்டு வேலையை செஞ்சாலே போதும், நீங்க வார இறுதியில வீட்டு வேலை செய்யவே தேவையில்லை, உங்க வீடு ரொம்ப சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு ரொம்ப களைப்பா இருக்கும், பசிக்கும், ஓய்வெடுக்கணும்னு தோணும். அந்த நேரத்துல என்னங்க வீட்டு வேலையை செய்யறது? அதனால வார இறுதியில இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நாம நினைப்போம். அந்த நேரத்துல கொஞ்சம் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவோம், கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம் இல்லையா, வார இறுதியில இந்த வேலையை மட்டும் நான் செய்ய போறேன் அப்படின்னு. அந்த மாதிரி என்ன வேலையை நீங்க ஒதுக்கி வைப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஜோய் லட்ச் அவங்க தகவல் அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வார இறுதியில துணிகளுக்கான வேலை தாங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. துணிகளை துவைக்கணும், அதுக்கப்புறம் அதை டிராயர்ல போடணும், காய வைக்கணும், காய்ந்த பிறகு அது மடிச்சு வைக்கணும். வார இறுதியில நான் ஒரு வாரத்துக்கு போட்ட துணிகள் எல்லாமே அந்த லாண்டரி கூடையில இருக்கும், சலவை கூடையில இருக்கும், அதை எல்லாத்தையும் நான் சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்த பிறகு, சலவை செய்த பிறகு அதை எல்லாத்தையும் நான் இஸ்திரி செய்து அடுத்த வாரத்திற்கு அதை தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தரைகள் எல்லாத்தையும் வேக்யூம் செய்யணும், கழிவறைகளை சுத்தம் செய்யணும். அது மட்டும் இல்ல, செல்ல பிராணிகளுக்கான பொம்மைகள் எல்லாத்தையும் நான் வந்து சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் மேல நம்ம மெத்தை உரைகளை நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜாய். சரி, இன்னும் பல நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம நேயர் ரேகா என்ன சொல்லிருக்காங்கன்னா, வார இறுதியில செலவை வேலை தாங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நேயர் ஜமுனாவும், வார இறுதியில நான் செலவை வேலையை மட்டும்தான் செய்வேன், குறிப்பா சனிக்கிழமைகள்ல மட்டும்தான் செலவை வேலை நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜமுனா. நேயர்களை தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். வார இறுதி வரையிலும் நான் இந்த ஒரு வீட்டு வேலையை தள்ளி வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன வீட்டு வேலை? 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வச்சிருங்க.

முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன்.

0: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
0: அது இல்லங்க,
2: கொஞ்சம்
0: சாப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
2: அது மட்டுமா?
0: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க. ஒவ்வொருவருக்கும் வாரத்துல 7 நாட்கள் இருக்கின்றன. இந்த 7 நாட்கள்ல நம்ம வேலைய நல்லா பங்கு போட்டு பிரிச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கை இன்னும் சுமூகமா இருக்கும், இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும் அப்படின்னு பல நிபுணர்கள் சொல்லி நாம கேட்டிருப்போம். ஆனா இல்ல, இந்த வார இறுதி வரைக்கும் நான் காத்திருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேனா அது என்ன வீட்டு வேலை அப்படின்னு நான் கேட்டுருது. நம்ம நேயர்கள் பலரும் வந்து விதவிதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பெரும்பாலானோர் சலவை செய்யறதுதான் பெரும்பாடாக இருக்கு சஜினி, அதனாலதான் அதை நான் வார இறுதி வரைக்கும் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. குரல் பதிவுகளும் வந்த வண்ணம் உள்ளன. யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டலாம் வாங்க.
3: ஹலோ சஜினி.
2: வணக்கம்.
3: வணக்கம் சஜினி, நான் தான் திருமதி கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். இங்க கேட்ட கேள்விக்கு வந்து வீட்டு பேர் எங்கிறது நிறைய வேலை இருக்கு சஜினி. வீடு பெருக்கிறது, அப்புறம் துணியா துவைக்கிறது, சில வேலைகள்லாம் நாங்க செய்ய மாட்டோம், கடைசியில் தான் செய்வோம், வாரம் இறுதிதான் செய்வோங்க ரஜினி. இப்ப நான் வந்து அமெரிக்கால வந்து சான் பிரான்சிஸ்கோல இருந்து பேசுறேன். ரொம்ப நன்றி சஜினி. வணக்கம்.
2: சான் பிரான்சிஸ்கோவில இருந்து குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க ஒலியின் உற்ற நேயர்களில் ஒருவர் கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி.
4: ஹாய் சஜினி, வணக்கம். ஓகே, என் பேர் லத்திகா. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு வாரம் ஒரு வாட்டி செய்த வேலைனா வீடை சுத்தமாக 100% வேக்யூம் பண்ணி அப்புறம் மோப் போடுறது. இது ஒரு வாரம் ஒரு வாட்டி, மோஸ்ட்லி சண்டே இல்லை சாட்டர்டே மார்னிங். ஏன்னா நார்மல் மண்டே டு ஃப்ரைடே வீட்டை வந்து சும்மா ஸ்வீப் பண்ண தான் முடியும், இல்லை சில இடத்த டைதி பண்ண முடியும், ஃபுல் வேக்யூம் மோப் முடியாது. ஸோ வாரத்தில் ஒரு வாட்டி. அப்புறம் இன்னொன்று வந்து பிடிக்காத வீட்டு வேலை, எப்போதும் சேர்ற வீட்டு வேலை வந்து எல்லாரும் வீட்லயும் ஒரு சேர் இருக்கும், அந்த சேர்ல வந்து எல்லா துணியும் அப்படியே குறிஞ்சி கிடக்கும். எவ்வளவுதான் நம்ம வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு துவைச்சாலும் அந்த துணி அப்படியே சேர்ந்து இது பண்ணும். ஸோ அந்த துணியெல்லாம் வாரத்தில் ஒரு வாட்டி மடிச்சுக்கிறது பிடிக்காத வீட்டு வேலை. மோப்ப வைக்கும் கூட சமாளிச்சிடலாம், ஆனா அந்த துணி இருக்க துவைச்ச துணியை மடிச்சுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டம். அதுக்கு ஏஐல ஒரு மிஷின் இருந்தா நல்லா இருக்கும்.
2: துணிகள் தாங்க, இந்த துணிய கலைக்கிறதுக்கு நாம படுற கஷ்டம் இருக்க, அப்பப்பா என்னப்பா செய்யறது

0: போடு
1: டீயாலே போட்டுருவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

இன்னும் சிலரோ வந்து கழிவறைகளை சுத்தம் செய்யறது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. வீட்டை முழுமையா துல்லியமா சுத்தம் செய்யறதும் வார இறுதியில தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இது உலக அளவுல நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு இயல்பு அப்படின்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 2020 ஒர்க் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சொசைட்டி அப்படிங்கிற இதழில் ஒரு ஆய்வு வெளியிடப்பட்டது. இந்த ஆய்வுல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மக்களின் வீட்டு வேலை பழக்க வழக்கங்களை ஆராய்ஞ்சிருக்காங்க. இதுல இருந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஆண்களும் சரி பெண்களும் சரி வார இறுதி நாட்கள்ல தான் வழக்கமான முக்கிய வீட்டு வேலைகளை செய்ய விரும்புறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்கு ஒரு முக்கிய காரணம், ரொம்ப எளிமையான ஒரு காரணம், நேரம். இப்ப வார நாட்கள்ல நாம வேலைக்கு போறோம், அதுக்கப்புறம் பயணம் செய்யறோம், குடும்ப பொறுப்புகள்னு இப்படி நிறைய இருக்கு. இந்த மாதிரி அன்றாட பணிகள், டெய்லி டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே நமது நேரத்திற்காகவும் கவனத்திற்காகவும் போட்டியிடுறதுனால நமது வீட்டு வேலைகளை செய்வதற்கு நமக்கு நேரம் போதாமல் இருக்கின்றது. அதனால உடனடியாக அவசரம் இல்லாத வேலைகளை நாம வார இறுதிக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப உங்க வீட்டுல ஒரு ஓரத்துல துணி குவியும் பொழுது நீங்க சோம்பேறி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துலதான் நீங்க இதற்கு கவனம் செலுத்துவீங்க அப்படின்னு உங்களுடைய மூளை பகுத்து வைக்கிறது.

0: எழுபது கேட்க கேட்க ஆனந்தம்.
1: கடந்த சில வாரங்களாக மனது ரொம்ப பாரமாக இருந்தது போல இருந்தது. பல நேரங்கள்ல நம்பிக்கையே இல்லாத மாதிரி இருந்தது. அப்போது நான் படித்த சில தன்முனைப்பு வரிகள் தான் எனக்கு கை கொடுத்துச்சு. அப்படி ஒன்றுதான் இப்ப உங்களுக்கு பகிர்ந்துக்க போறேன். விதை போராடுவதால் மட்டும்தான் மண்ணிலிருந்து வெளிவந்து ஒரு மரமாக கம்பீரமாக நிற்கிறது. நாம் போராடினால் மட்டும்தான் துன்பங்களை கடந்து தடைகளை உடைத்து கம்பீரமான மனிதராக மிளிர முடியும். இதை கேட்கும் போது ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா நாம மரங்களை பற்றிய இந்த ஒரு விஷயத்தை யோசிக்கவே மாட்டோம்ல. அந்த மரம் கஷ்டப்பட்டு அந்த மண்ணிலிருந்து விதையாக இருந்தது கஷ்டப்பட்டு வெளியே வந்து அது மரமாக உருவாகுவதை நம்ம நினைக்கவே மாட்டோம் இல்லை. ஆனால் அதை நினைத்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்திற்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. விதையாக இருக்கிற நாம எப்படியாவது கஷ்டங்களாக இருக்கிற இந்த மண்ணை விட்டு வெளியே வந்து நாம் வாழ்க்கையில் எதை சாதிக்க பிறந்தோமோ அதை சாதிக்கணும். அதற்காக கஷ்டப்படுறதுல எந்த தப்பும் இல்லை.

0: எழுபது
1: எனது உலகத்திலேயே அதிவேகமாக நடக்கக்கூடியவர்கள் சிங்கப்பூரியர்களா? பிரிட்டிஷ் கவுன்சில் நடத்திய உலகளாவிய ஆய்வின்படி இந்த உலகத்திலேயே மிகவும் அதிவேகமாக நடப்பவர்கள் நம்மளுடைய சிங்கப்பூரர்கள் தானா? ஒரு சராசரி சிங்கப்பூரர் ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 6.15 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கிறாராம். இன்னும் சுருக்கமா உங்களுக்கு சொல்லணும்னா, ஆர்ச்சர்ட் ரோட்ல சாதாரணமா ஷாப்பிங் செய்யும் ஒருவர் கூட வெறும் 10 நிமிடத்திற்குள் 1 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து விடுவாங்களா? இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, ஆனால் அதிசயமானால் உண்மை என்பது போல நம்ம சிங்கப்பூர்களையும் நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு வாகனத்தை எடுத்து பயணிப்பதை விட நடந்து போயிடலாமே அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிந்த சில நபர்களே ஒரு 10-15 நிமிடம் நடக்கணும்னாலும் நடக்கிறது தானே, நடந்துடலாம், எதுக்கு இதற்காக பேருந்து எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா ஒருவேளை இருக்கலாமோ?
2: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒன்னு பார்த்து அது எங்க வச்சேன்னு தெரியலையே, அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
3: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
4: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
3: என்ன நடந்தது போய் கேளுங்க.
4: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
5: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணன் இங்கே.
4: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
5: நடக்கும்
4: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70
3: உங்கள் ஒலியில்.

0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
1: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணனிங்கே
0: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
2: நீங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டிருக்கேன் நான் உங்கள் யாழினி. கடந்தவங்களுக்காக நான் படித்த ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான தமிழ் சொல்ல தான் கொண்டு வந்திருக்கேன், பசலை. இந்த ஒரு சொல் 2000 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ் கவிஞர்களால் எழுதப்பட்ட ஒரு சொல். இதனுடைய பொருள் ரொம்ப வியப்பான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இதை மற்ற மொழிகளில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியவில்லை. இதனுடைய பொருள் என்னவென்றால், காதலனை பிரிந்த அந்த துயரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் பசலையாம். பெண்ணுடைய நிறம் மாறுவது தான் பசலை அப்படின்னு கூறப்படுது. காதலனை பிரிந்த தலைவியின் உடலில் தோன்றும் மஞ்சள் பச்சை நிறமாற்றம் தான் பசலையாம். பிரிவு துயரத்தால் ஏற்படும் காதல் நோய் அப்படின்னு இது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மன வேதனையாகவும் கருதப்படுகிறது. திருவள்ளுவர் கூட இதை பத்தி எழுதியிருப்பாரு. தலைவன் வந்து தலைவியை விட்டு போகும்போது, என்னுடைய அழகையும் நாணத்தையும் எடுத்து விட்டு சென்று விட்டாய், கைமாற்றாக நீ எனக்கு கொடுத்தது காதல் நோயையும் பசலை நிறத்தையும் தான் அப்படின்னு எழுதியிருப்பாரு திருவள்ளுவர். வியப்பா இருக்கல, நம்மளுடைய பிரிவுக்கு ஒரு நிறத்தை கூட கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே தமிழ் கவிஞர்கள். ஏன்னா நம்மளுடைய மன வருத்தத்தை கூறுறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. லாங்கிங்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல. அதே மாதிரி பல மொழிகள்ல பல சொற்கள் இருக்குது. ஆனா அப்படி பிரிந்து செல்லும் போது அந்த துயரம் என்னுடைய உடல் ரீதியாக கூட என்னால் தாங்க முடியவில்லை அப்படி என்பதற்கான ஒரு வார்த்தை தான் பசலை. கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு, அதனால உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்.

0: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.
1: என்ன நடந்தது? இந்த பொன்னி பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
2: I want to go out and buy food. Bring me downstairs.
1: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
3: You eat already.
1: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
4: இன்று என்னுடைய தோழிகளை நான் சந்தித்தப்ப இந்த தோழி கூட்டத்தை சொல்வதற்காக ஒரு சொல் இருந்தா நல்லா இருக்குமே. இந்த கூட்டத்துடைய ஒரு பெயர், இந்த கூட்டத்தை குறிக்கிறதுக்கான ஒரு பெயர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் இணையதளத்துல படிச்ச ஆயம் என்ற ஒரு சொல் ஒரு தோழிகளின் கூட்டத்தை குறிக்கிற ஒரு சொல்லாமா. இது சங்க காலத்து இலக்கியத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. கம்ப ராமாயணத்துல கம்பர் எழுதியிருப்பாராம், பண்ணையும் ஆயமும் திரளும் பாங்கரும். பண்ணையும் என்பது பெண்கள் கூட்டத்தை குறிக்கிறது, அதில் ஆயமும் என்பது தோழிகள் கூட்டத்தை குறிக்கிறது. அதே மாதிரி திரளும் பாங்கரும் அப்படிங்கிறது, திரளும் என்பது ஆண்களுடைய கூட்டத்தை குறிக்கிறது, பாங்கரும் என்பது ஆண் தோழர்களுடைய கூட்டத்தை குறிக்குதாம். இதே மாதிரி பல இடங்கள்ல ஆயம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். உங்களுடைய தோழிகளுடைய அந்த குட்டி கூட்டத்தை இனிமே நீங்க குறிக்கணும்னா ஆயம் என்ற சொல்ல பயன்படுத்தலாம்.
0: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியாகாப் ஒலி 968.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தனது பாடல்களை கேட்பதற்கு முன் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில நாம வந்தா மலை போனால் முடி, வந்தா மலை போனால் முடி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாதி நேரத்தில் நம்ம வந்து இதை நான் முடி வெட்ட போகும்போது எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், வந்தா மலை போனா முடிதானே போயிட்டு போகுதுமா அப்படிங்கிற மாதிரி நான் அதை பயன்படுத்திருக்கேன். ஆனால் அதை அப்படி பயன்படுத்தக்கூடாது. அந்த முழு தொடர் எப்படி இருக்கும்னா, முடியை கட்டி மலையை இழு, வந்தால் மலை போனால் முடி அப்படிங்கறதுதான் முழு தொடர். இதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு காரியம் நமக்கு அசாத்தியமாக தென்பட்டதுன்னா முடியை கட்டி உங்களுடைய எல்லா உழைப்பையும் போட்டு அதை செய்ய முயற்சி செய்யுங்க. வந்தா மழை போல அந்த காரியம் நமக்கு நல்லதை தருது, போனா முடிதானே போயிட்டு போகுது. அந்த உழைப்பு நமக்கு வீண் போகல. ஏதோ ஒரு விஷயத்துல உழைத்திருக்கிறோம், அந்த உழைப்பே இல்லாம இப்படி செஞ்சிருக்கலாமோ அப்படி செஞ்சிருக்கலாமோன்னு யோசிக்கிறத விட அந்த உழைப்பு போடுறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா நமக்கு தான் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கறதுதான் இதனுடைய பொருள். அதனால இனிமே என்ன மாதிரி இந்த தொடரை தவறா பயன்படுத்தாதீங்க.

0: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968
1: நேர்களை, உள்ளம் உருகுதல் அப்படிங்கிற ஒன்றை நாம கேள்விப்பட்டிருப்போம். உள்ளம் உருகுதல், இதற்கு நிகரான ஒரு ஆங்கில வார்த்தையே இல்லை. சொல்ல போனோம்னா எந்த மொழியிலும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியவில்லை. இது ஏனென்றால் உள்ளம் உருகுதல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம இதயத்தையோ இல்லை நம்மளுடைய மனசு மூளையோ நம்ம குறிக்கல. உள்ளம், நமது உள்ளம் உருகுது அப்படிங்கிறதா குறிக்கிறோம். அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மை ஹார்ட் இஸ் மெல்டிங் அப்படின்னு வேணா சொல்ல முடியும். ஆனால் ஒரு ஏக்கத்தில் இல்லை ஏதோ ஒரு சம்பவத்தை பார்த்து நம்ம உள்ளம் உருகுதுன்னா அதனுடைய பொருளே வேறு இல்லையா? இந்த மாதிரி சில வார்த்தைகள் தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது. அப்படி ஒரு அழகான ஒரு சொல்லை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.

0: மழை இடலன திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற சிகப்பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
1: வணக்கம்.
2: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
3: இரவனில் ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
2: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்.
3: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
2: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஐ அப்படி தேச சாயிரும்.
3: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
2: ரஃபி நவீன் வழங்கும்
5: இரவினில் ஆட்டம் இணையில் கொண்டாட்டம். இரவினில் ஆட்டம் இடைநில் கொண்டாட்டம்.
6: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊழி என்பதாறு எட்டு கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து உங்களுக்காக சமீபத்தில் படித்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு பெண்மணி, 32 வயது ஒரு பெண்மணி, அவங்க டேட்டிங் ஆப்ஸ்ல டேட்டிங் செயலிகளில் மாப்பிள்ளை தேடி தேடி கடைசியில் அவங்க கிவ் அப் பண்ணி எங்க தெரியுமா மாப்பிள்ளை தேட வந்திருக்கிறாங்க. டிக்டாக்ல அவங்க மாப்பிள்ளை தேட வந்திருக்கிறாங்க. அவங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு திருமணம் செய்து குழந்தைகள் பெற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த டேட்டிங் செயலிகளில் பார்க்குற நபர்கள் எல்லாரும் அப்படி அந்த லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ற அந்த சிந்தனையில இல்ல, அவங்களுடைய மனப்போக்கு அப்படி இல்ல என்பதனால அவங்க இதுல காசு வேற போட்டிருக்கிறாங்க. 1000 வெள்ளிக்கிட்ட செலவு வேற செய்து மாப்பிள்ளை தேட முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் மாப்பிள்ளை தேடுவாங்க அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க டிக்டாக் பக்கமாக வந்து டிக்டாக்கில் நான் மாப்பிள்ளை தேட முயற்சிக்க போகிறேன் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. டிக்டாக்ல வந்து அவங்க ஒரு வீடியோ பதிவு செய்து ஒரு ஒளிக்காட்சியை பதிவு செய்து அந்த ஒளிக்காட்சி மூலம் அவங்க ஒரு ஃபார்ம், அந்த ஃபார்ம்ல நீங்க எனக்கு ஏற்றவராக இருந்தீங்கன்னா நம்ம வந்து சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் தயாரித்திருக்கிறாங்க. அந்த ஃபார்ம்ல நிறைய பேர் அவங்களுடைய விருப்பத்தை காட்டியிருக்காங்களாம். அந்த விருப்பத்திற்கு ஏற்ப அவங்க நடந்துக்கிறாங்களா அப்படிங்கறத பார்த்துட்டு இன்னொரு ஒளிகாட்சி பதிவு செய்யறேன் அப்படின்னு இந்த பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க. காத்திருந்து பார்ப்போம். இவங்களுக்கு நல்லா

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே மீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
2: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.68 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து உங்களுக்காக சமீபத்தில் நான் பார்த்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பகிர்ந்துக்க போகிறேன். பல நேரங்களில் நமக்கு ஸ்கேம் கால்ஸ் வந்திருக்கும். அப்படி நமக்கு தெரியாமையே யாராவது நம்மளுடைய பணத்தை எடுப்பதற்காகவோ இல்லை நம்மளுடைய கை தொலைபேசியை ஹேக் செய்வதற்காகவோ ஸ்கேம் கால்கள் செய்வாங்க. ஆனால் இதை பற்றிலாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது. விழிப்புணர்வு இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அப்போ தான் நாம் அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி ஒரு காட்சியை தான் நான் பார்த்தேன். ஒரு பெண்மணி பெருவிரைவு ரயில் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இதை போல உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணி தன்னுடைய கழுவு சீட்டை எடுத்து தன்னுடைய கை தொலைபேசியில காட்டிட்டு இருந்தாங்க யாருக்கோ என்பதை அவங்க கவனிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்தோடய அவங்களுக்கு ஏதோ சரியில்லையே அப்படின்னு தோணிருக்கு. அப்போ அந்த கை தொலைபேசியில பேசிட்டு இருந்தவங்க கத்திக்கிட்டே இருந்தாங்களா, உங்களுடைய கழுவு சீட்டை காட்டாதீங்க, உங்களுடைய கிரெடிட் கார்டு காட்டுங்க, உங்களுடைய கிரெடிட் கார்டு காட்டுங்க அப்படின்னு அவங்க காட்டிக்கிட்டே இருந்தாங்களா, வங்கி அட்டையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா. அப்போ சொன்ன உடனே இந்த பெண்மணி ஒரு பதற்றத்திலேயே இருந்தாங்களா. அவங்க கிட்ட போய் என்னன்னு இந்த இன்னொரு பெண்மணி இதை இந்த காட்சியை படம் பெண்மணி கேட்டப்போ இந்த மாதிரி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஐசிஐல இருந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி எனக்கு தொடர்பு செஞ்சிருக்கிறாங்க, என்னுடைய கடவு சீட்டெல்லாம் காட்ட சொல்றாங்க, ஆனா கடவு சீட்டை காட்டின உடனே கிரெடிட் கார்டை காட்ட சொல்றாங்க, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கும் போது இந்த பெண்மணி அவங்களுக்கு சொல்ல முயற்சி செஞ்சிருக்காங்க இது ஒரு ஸ்கேம் கால்னு. மொழி புரியாதனால அந்த பேரியர் இருந்தனால இவங்களே தன்னுடைய கைத்தொலைபேசி அந்த பெண்ணுடைய கைத்தொலைபேசியை எடுத்து அவங்க அந்த காலை துண்டித்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணிக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல வெளிநாட்டு ஊழியர்களுக்கு இதை பத்தி இன்னும் தெரியாம இருக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம யாரையாச்சும் பார்த்தோம்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்து அவங்கள தனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் அந்த காசையும் வீணாக்காத நிலைமையில நம்ம பாத்துக்கிறது ஒரு சிறப்பான மனிதாபிமானம் நிறைந்த ஒரு விஷயம் தானே. அது யாருக்கா இருந்தாலும் அந்த உதவியை நம்ம செய்யறது ரொம்ப சிறப்பு. நாமும் நிச்சயமாக விழிப்புணர்வோடு இருக்கணும்.
3: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியாகா போலி 9.68.

வணக்கம். காலை மணி 5 ஆகிவிட்டது. நேர்களே, மீரகாப் ஒலி 96.8 நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய சேவசியில் தொடக்கமாக கத்ரி கோபால்நாத் அவர்கள் வாசித்திருக்கும் சாக்ஸபோன் இசை ஒலியறவிருக்கின்றது. ஞான விநாயகனே, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ஆதி, கேட்டு மகிழுங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியிடவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியிருக்கும் மயில் வாகனா, ராகம் மோகனம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகாப் ஒலி 968. பாமணம் தொகுப்பில் அடுத்து சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியிருக்கும் மான் ராகத்தில் ராமனை பஜித்தாள்.

தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாபொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678898, அழைக்க வேண்டிய எண் 6691119
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg 9

மட்டுமில்ல இந்த ஊருக்கு மட்டுமில்ல இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை வணக்கம் சிங்கை நான் ஜீனி 2.0
1: எந்திரிங்க சத்ரி எந்திரிங்க
2: அப்பி எதுக்கு காலங்காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க
1: நீங்க என்ன சம்பந்தம் என்ன பேசிட்டு இருக்கீங்க
2: அதுவா ஏந்திரன் 10.0 ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன் டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே
1: காடவள ஆட்டம் போடலாம் போதும் நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்
2: ரவிஜி
1: சஜினி
3: வணக்கம் சிங்கை
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை
4: இது ஒரு சிறப்பான வார இறுதி
5: இது உங்க ஒலி ஓடுற அறியிட்டு
6: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை
4: வார இறுதி ஒலியில் உள்ள
7: மூணு முழம் மல்லியப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாகுதடி முட்டைக்கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி

உங்களுக்கு எப்படி இருக்கு?

வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய AI தொழில்நுட்ப ஆலோசகரை நியமிக்கவிருப்பதாக கூறியுள்ளார். புதிய AI பணிக்குழுவும் நிறுவப்படும் என்றார் அவர். அந்த அறிவிப்பை தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்ட திரு ட்ரம்ப் கூடுதல் விவரம் எதனையும் வெளியிடவில்லை. AI தொழில்நுட்பம் ஏற்படுத்தும் ஆபத்துகள் குறித்த அக்கறை அதிகரித்து வரும் நிலையில் அதிபர் ட்ரம்பின் அறிவிப்பு வந்துள்ளது. அக்கறைகளை அவர் தொடர்ந்து நிராகரித்து வந்துள்ளார். AI தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சியை நம்மால் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது என்று அவர் சொன்னார். வெள்ளை மாளிகை சில செய்தி நிறுவனங்களுக்கான அனுமதியை ரத்து செய்துள்ளது. CNN, MS Now, Politico ஆகிய நிறுவனங்களை தடை செய்வதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். வெள்ளை மாளிகையில் நடக்கும் செய்தியாளர் கூட்டங்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் செல்ல அவர்களுக்கு இனி அனுமதியில்லை. செய்தியாளர்களின் அனுமதி அட்டைகள் பறிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இது சட்டவிரோதமான தாக்குதல் என்று CNN கருத்துரைத்துள்ளது. பேச்சு சுதந்திரம் எனும் அடிப்படையில் அந்த முடிவை எதிர்த்து போரிடப்போவதாக செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் சீன துணை பிரதமர் ஹர்லி ஃபெங்கை இன்று நியூயார்க் நகரில் சந்திக்க உள்ளார். AI பாதுகாப்பு, வர்த்தகம், பொருளாதார விவகாரங்கள் ஆகியவை குறித்து இருவரும் கலந்துரையாடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் அமெரிக்க பயணத்துக்கு இன்னும் சில நாள்களே எஞ்சியுள்ள நிலையில் இன்றைய சந்திப்பு இடம்பெறுகிறது. அதிபர் ஷி வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வெள்ளை மாளிகை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார். ஹவுதி கிளர்ச்சி படை சவுதி அரேபிய தலைநகர் ரியாதிலும் செங்கடலில் உள்ள எரிசக்தி ஆலைகளிலும் தாக்குதல் நடத்தியதாக கூறியிருக்கிறது. ரியாதின் முக்கிய விமான நிலையத்துக்கு அருகே கரும்புகை வெளியேறும் காட்சிகளை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டது. தலைநகரை நோக்கி வந்த புவியீர்ப்பு ஏவுகணைகளை தகர்த்ததாக சவுதி அரேபியா முன்னதாக கூறியிருந்தது. அதனால் அந்த பகுதியில் விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டன. தலைநகரில் நெடுநாள் கழித்து ஆகாய தாக்குதல் எச்சரிக்கை ஒலி ஒலித்தது. சிங்கப்பூரும் கனடாவும் எரிசக்தி, விநியோகம், AI உள்ளிட்ட பல துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உள்ளன. சில ஒப்பந்தங்கள் அடுத்த சில மாதங்களில் கையெழுத்தாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டாவா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் தனது பயணத்தை நேற்று நிறைவு செய்தார். அவரும் கனடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்தும் புதிய பொருளாதார பங்காளித்துவ கட்டமைப்பை உருவாக்க இணங்கியுள்ளனர். இரு நாடுகளின் ஆற்றலை அடிப்படையாக கொண்டு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. AI, மின்னிலக்க பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும். கனடா அதன் பொருளாதார தொடர்புகளை விரிவுபடுத்துவது சிங்கப்பூரிலும் ஆசியாவிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதாக டாக்டர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் 24 மணி நேர சராசரி காற்றுத்தர குறியீடு மிதமான நிலையில் உள்ளது. காலை 6 மணி நிலவரப்படி மேற்கு, கிழக்கு, மத்திய வட்டாரங்களில் காற்றின் தரம் 100 தாண்டி ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது. ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் அது 123 புள்ளிகளாக பதிவானது. சென்ற செவ்வாய்க்கிழமை சிங்கப்பூரின் 5 வட்டாரங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. 2019 ஆண்டு செப்டம்பருக்கு பிறகு அவ்வாறு பதிவானது அதுவே முதல் முறை. தேசிய புற்றுநோய் நிலையம் சுமார் 470 பேருக்கு தவறுதலாக அனுப்பப்பட்ட மின்னஞ்சலுக்காக மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. அதில் இருந்த எல்லா மின்னஞ்சல் முகவரிகளும் மற்றவர்களுக்கு தெரியும் வகையில் இருந்தது. தனிநபர் தகவல் பாதுகாப்பு ஆணையம் சம்பவத்தை விசாரிக்கிறது. சென்ற வெள்ளிக்கிழமை அனுப்பப்பட்ட மின்னஞ்சலில் இந்த வாரம் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றுக்கான அழைப்பு இருந்தது. நிர்வாக நடைமுறைகளில் தவறு நேர்ந்துள்ளதாக புற்றுநோய் நிலையம் தெரிவித்தது. 20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் தொடங்கியுள்ளன. அடுத்த 2 வாரங்களில் 40 மேற்பட்ட விளையாட்டுகள் இடம்பெறும். சிங்கப்பூர் வீரர்கள் இன்று நீச்சல், கராத்தே, மேசைப்பந்து, வூஷு உள்ளிட்ட விளையாட்டுகளில் களமிறங்குகின்றனர்.
இதற்கிடையே ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தென்கொரியா கலந்து கொண்ட ஹாக்கி ஆட்டம் தொடங்குவதற்கு முன் வடகொரிய தேசிய கீதம் ஒலிபரப்பானதற்கு ஏற்பாட்டாளர்கள் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளனர். தென்கொரியாவும் பங்களாதேஷும் பொருதிய ஆட்டம் அது. ஆட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக விளையாட்டாளர்கள் வரிசையில் நின்று இருதரப்பின் தேசிய கீதங்கள் ஒலிபரப்பப்படுவது வழக்கம். தவறான தேசிய கீதம் இடம்பெற்றதால் தென்கொரிய அதிகாரிகள் கோபமடைந்தனர். எனினும் ஆட்டம் தென்கொரியாவுக்கு சாதகமாக முடிந்தது. தென்கொரியா 5, பங்களாதேஷ் 0. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மீடகோ வானொலி ஒளி 98 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 20 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இவ்வருடத்தின் 263 நாள். ஆண்டு நிறைவு பெற 102 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. பிரபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 3 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448. ரபியுல் அகீர் மாதம் பிறை 8. அன்பான நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மீண்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படிக்க வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம். தொடர்ந்து நம்ம போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்காக கிறிஸ்துவ பாடல்கள் இடம்பெறும். அதை தொடர்ந்து உங்களுக்காக 2010 மேல வெளிவந்த பாடல்கள் நான் தயாரா வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம தகவல்களும் நிறைய வச்சிருக்கேன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு. அதனால வானொலி பக்கமாக இருங்க நேயர்களை. இப்போது உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேர்களை தொடர்ந்து கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: ஒலியில் உல்லாசம்
1: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9:06. இனி கிறிஸ்து பாடலை நாம் கேட்டு மகிழவிருக்கிறோம்.

0: இடம்பெற்ற கிறிஸ்துவ பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: இது உங்க ஒலி 968.
2: கொண்டாடுங்க
3: நரச்சனத்தி முடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
2: ஒலி 968
4: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
0: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
5: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
6: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
9: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
10: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 96 79.
0: இதோ வந்துட்டோம்.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
2: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
0: உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
3: டீ கடைக்கு போமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
4: ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
5: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.8 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான், உங்கள் யாழினி. தொடர்ந்து நான் கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இது ஓரளவுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காகியும் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். நான் இந்த ஒரு தகவலை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பெட்டி பெட்டியா ரேபிட், அதாவது முயல் குட்டிகளை வந்து விட்டு சென்றிருக்காங்க அனாதையா செலட்டா ரோட் சைட்ல. இதுல சிலவற்றுக்கு வந்து சில வயது, சில ஆண்டு வயது கூட இல்லை, அதற்கு சில நாட்கள் தான் ஆகியிருக்காது பிறந்து. அப்படிப்பட்ட அந்த சின்ன முயல் குட்டிகளை இப்படி விட்டுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த முயல் குட்டியோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருந்திருக்கு. கடி மார்க்ஸ் இருந்திருக்கு, பைட் மார்க்ஸ் இருந்திருக்கு, அது வந்து கடிக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்கு. சில இதை வந்து குளிக்க வைக்கவே இல்லை, அது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கு. இதை விட்டு சென்றவங்க வந்து ஒரு ஆடவர் அவங்கள பின்னோக்கி வந்தப்போ அந்த வண்டியில இருந்து கத்தியிருக்கிறாங்க, உங்களுக்கு வேணா எடுத்துக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இதை அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நாம தான் சில விஷயங்களை தீர்மானிக்கணும், மத்தவங்க கையில அதை கொடுக்க கூடாது என்பதற்கான சிறப்பான உதாரணமா தான் ஒரு சம்பவம் போன வாரம் நம்மளுடைய சிங்கப்பூர்ல நடந்துச்சு. ஒரு ஓட்டம் மற்றும் மிதிவண்டி ஓட்டுற ஒரு பந்தயத்துல ஒரு ஆடவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு ஆடவர் கூட இல்ல, அந்த பையனுக்கு 15 வயசு தான் ஆகுது. அந்த பையன் வந்து தன்னுடைய பந்தயத்தை முடிச்சிட்டாரு. அவர் அந்த பினிஷ் லைன் கிட்ட ஓடும்போது, அந்த முடிவு கட்டத்துல ஓடும் போது, ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க இன்னொரு தடவை ஓடணும் அப்படின்னு கை காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பினிஷ் லைன் எப்படி இருக்கும்னா, அந்த சுத்தி வர ஓட்டத்துல நடுவுல இருக்கும் அந்த பினிஷ் லைன், 2 முறை சுத்தி வந்துட்டு தான் அந்த பினிஷ் லைனுக்கு போகணும். இவர 2 முறை சுத்தினதுக்கு அப்புறமும் அந்த பெண்மணி சொல்லிருக்காங்க, இல்ல நீங்க சுத்தணும் அப்படின்னு. இதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு குழம்பிடுச்சு. அதனால சரி சொல்றாங்களே கேட்போம் அப்படின்னு சுத்த போயிருக்காரு. அதுக்கப்புறம் இல்லையே இது சரியா இல்லையேன்னு அவர் யோசிச்சிருக்காரு. உடனே அவருடைய பெற்றோருமே சொல்லிருக்காங்க, இல்லப்பா இது சரியில்லை, நீ வந்து உடனே பினிஷ் லைனுக்கு ஓடு, நீ ஏற்கனவே ஓடிட்ட அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையன் எடுத்தா பாருங்க ஒரு ஓட்டம் பினிஷ் லைன் ஓடி இவர் வந்து தவறான திசைக்கு திருப்பப்பட்டாலுமே இவர் அந்த பந்தயத்தை முதலாவதாக முடித்திருக்கார். இதே மாதிரிதான் அந்த பெண்மணி தெரியாம தான் செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரிந்தே சில பேர் வந்து இந்த மாதிரி தவறான பக்கங்களுக்கு நம்மளை திருப்பி விடுவாங்க, தவறான விஷயங்களை நோக்கி நம்மளை திருப்பி விடுவாங்க. அதையெல்லாம் தாண்டி உடைத்து கொண்டு வாழ்க்கை என்ற பந்தயத்தை நம்ம ஜெயிக்கணும். சரியான நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல் போர் திரைப்படத்திலிருந்து சஞ்சித் ஹெட்கே இசையில் கேட்டு மகிழுங்க.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளியன்பதாரியற்று கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து நாம காலத்தை வென்றவர்கள் அங்கத்துல MS விஸ்வநாதன் அவரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் தமிழ் சினிமா இசையை கர்நாடக சங்கீதத்துடைய கடுமையான பிடியிலிருந்து விடுவித்து சாமானிய மக்களும் பாடும் வகையில் மெல்லிசை என்ற புதிய வடிவத்தை கொடுத்தவர் தான் MS விஸ்வநாதன். அதனால்தான் அவருக்கு மெல்லிசை மன்னர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ் பாடல்களில் முதன் முதலில் லத்தின் ரிதம்ஸ், ஜாஸ், ஸ்பானிஷ் கிட்டார் மற்றும் சிம்பனி இசையை மிக நேர்த்தியாக புகுத்தி உலகத்திற்கு உயர்த்தியவர் அவர்தான். கவிஞர் கண்ணதாசனின் வரிகளுக்கு உயிர் கொடுத்தவர் MS விஸ்வநாதன். வரிகள் தெளிவாக கேட்க வேண்டும் என்பதற்காக இசையின் சத்தத்தை குறைத்து பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தனித்துவமான பாணியை கையாண்டிருக்காரு இவரு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? தன்னுடைய இசை சத்தம் கம்மியாக இருந்தாலுமே அந்த பாடலுடைய வரிகள் இன்னும் தெளிவாக தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் நிச்சயமாக. அது மட்டும் இல்லாம நேர்களே, இவர் MGR மற்றும் சிவாஜிக்கு இரு வேறு அடையாளம் கொடுத்திருக்கிறாரு. மக்கள் திலகம் MGRக்கு அரசியல் மற்றும் தத்துவ பாடல்களையும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு உணர்ச்சி பூர்வமான நாடகத்துவ பாடல்களையும் தந்து இரு பெரும் ஆளுமைகளின் திரை வாழ்விற்கும் தன்னுடைய இசையால் வலு சேர்த்தாரு. தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ மாநில வாழ்த்து பாடலான நீராறும் கடலுத்த என்ற தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு இசையமைத்த பெருமை இவருக்கே சேரும். இத்தகைய பெருமைகளை கொண்ட MS விஸ்வநாதன் அவருடைய பாடல்களை நாம இன்னும் கேட்க முடியுது அப்படிங்கறது நிச்சயமா ஒரு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட அழகான மாற்றங்களை நம்முடைய தமிழ் சினிமாவிற்கு இவர் கொண்டு வந்திருக்கிறாரு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் வீர சிவாஜி திரைப்படத்திலிருந்தும் ஜில்லா திரைப்படத்திலிருந்தும் டி மணிசியில் கேட்டு மகிழுங்க.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
6: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
8: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியா, சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட், கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாயர் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
1: நேர்களை, இந்த காலத்தை வென்றவர்கள் அங்கத்துல அடுத்து நம்ம பார்க்க போறவர் வார்த்தைகளாலேயே மந்திரம் செய்த ஒருத்தரை பற்றி தான். அது யாருன்னா நம்மளுடைய கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் பேப்பரும் பேனாவும் எடுத்து எழுதவே மாட்டாராம். ஒரு ராஜா போல படுத்துக்கொண்டு வரிகளை சொல்ல சொல்ல உதவியாளர்கள் தான் அந்த வரிகளை எழுதுவாங்களாம். 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே இவர் படித்திருக்கிறாரு. ஒரு பத்திரிகை ஆசிரியர் இவரை பார்த்து உனக்கெல்லாம் எழுதவே வராது என்று அவமானப்படுத்தினாராம். ஆனால் இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான முதல் தேசிய விருதை வாங்கியவர் இவர்தான். அவருடைய முதல் பாடல் கலங்காதிரு மனமே பல கோடி பேருக்கு தைரியம் கொடுத்த ஒரு பாடல். ஆனா இந்த பாடல் அவர் எழுதும் போது அவர் பணமே இல்லாமல் மிகுந்த மனக்கவலையில் இருந்த போது தனக்குத்தானே ஆறுதல் சொல்ல எழுதினாராம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று எழுதினாரு. அவர் சொன்னபடியே இன்றும் அவருடைய பாடல்கள் மூலம் நம்மோடு வாழ்கிறார். ஒருமுறை இயக்குனர் கதை சொல்லி முடிப்பதற்குள் அடுத்த சில நிமிடங்களிலேயே முழு காவிய பாடலையும் அந்த ஸ்பாட்லயே கம்போஸ் செய்து அசைத்திருக்கிறாரு கவிஞர் கண்ணதாசன். இது நமக்கு ஒரு ஆச்சரியமே இல்லை, ஏன்னா அவருடைய பாடல் வரிகள் அவ்வளவு அழகாக இருக்கும். அதை போன்ற ஒரு கவிஞர் நமக்கு கிடைத்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தான் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களை நான் 8 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிற நேயர்களை, இப்போது உங்களுக்காக பாடல்கள். எங்கேயும் காதல் திரைப்படத்தில் இருந்தும், என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்தும் ஹாரிஸ் ஜெயராஜ் கேட்டு மகிழுங்க.

வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். தமிழர் பேரவை இணை அமைப்பில் துடிப்பான பங்காற்றி சிங்கப்பூர் இந்திய சமூகத்தின் அடுத்த அத்தியாயத்தை எழுத உதவ வேண்டும் என்று பிரதமர் வாங் வலியுறுத்தியுள்ளார். பேரவையின் 75 ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் பேசிய போது பிரதமர் அவ்வாறு சொன்னார். தனிமரம் தோப்பாகாது என்ற தமிழ் பழமொழியை சுட்டிக்காட்டிய பிரதமர், தனி மனிதர்கள் முன்னேறுவது மட்டும் போதாது என்றார். அவர்கள் தங்கள் அடையாளத்தை மறக்காமல் சமூகத்துடன் இணைந்திருப்பது அவசியம் என்றார் அவர். கோலாகலமான ஆண்டு நிறைவு கொண்டாட்ட நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது. தமிழர் பேரவை உயர்கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி நிதியுதவியை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. வேலைவாய்ப்பு, பயில்நிலை பணி, தலைமைத்துவ மேம்பாடு ஆகியவற்றிலும் இளையர்களுக்கு ஆதரவு நல்கப்படும். சிங்கப்பூரில் காலை 6 மணி நிலவரப்படி மேற்கு, கிழக்கு, மத்திய வட்டாரங்களில் 24 மணி நேர காற்றுத்தரம் 100 தாண்டி ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது. ஆக அதிகமாக மத்திய வட்டாரத்தில் அது 123 புள்ளிகளாக பதிவானது. சென்ற செவ்வாய்க்கிழமை சிங்கப்பூரின் 5 வட்டாரங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. 2019 ஆண்டு செப்டம்பருக்கு பிறகு அவ்வாறு பதிவானது அதுவே முதல் முறை. தேசிய புற்றுநோய் நிலையம் சுமார் 470 பேருக்கு தவறுதலாக அனுப்பப்பட்ட மின்னஞ்சலுக்காக மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. அதிலிருந்த எல்லா மின்னஞ்சல் முகவரிகளும் மற்றவர்களுக்கு தெரியும் வகையில் இருந்தது. தனிநபர் தகவல் பாதுகாப்பு ஆணையம் சம்பவத்தை விசாரிக்கிறது. சென்ற வெள்ளிக்கிழமை அனுப்பப்பட்ட மின்னஞ்சலில் இந்த வாரம் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றுக்கான அழைப்பு இருந்தது. நிர்வாக நடைமுறைகளில் தவறு நேர்ந்துள்ளதாக புற்றுநோய் நிலையம் தெரிவித்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய AI தொழில்நுட்ப ஆலோசகரை நியமிக்கவிருப்பதாக கூறியுள்ளார். புதிய AI பணிக்குழுவும் நிறுவப்படும் என்றார் அவர். அந்த அறிவிப்பை தமது சமூக ஊடகத்தில் பதிவிட்ட திரு ட்ரம்ப் கூடுதல் விவரம் எதனையும் வெளியிடவில்லை. AI தொழில்நுட்பம் ஏற்படுத்தும் ஆபத்துகள் குறித்த அக்கறை அதிகரித்து வரும் நிலையில் அதிபர் ட்ரம்பின் அறிவிப்பு வந்துள்ளது. அக்கறைகளை அவர் தொடர்ந்து நிராகரித்து வந்துள்ளார். AI தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சியை நம்மால் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் சீன துணை பிரதமர் ஹர்லி ஃபங்கை இன்று நியூயார்க் நகரில் சந்திக்க உள்ளார். AI பாதுகாப்பு, வர்த்தகம், பொருளாதார விவகாரங்கள் ஆகியவை குறித்து இருவரும் கலந்துரையாடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் அமெரிக்க பயணத்துக்கு இன்னும் சில நாள்களே எஞ்சியுள்ள நிலையில் இன்றைய சந்திப்பு இடம்பெறுகிறது. அதிபர் சி வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வெள்ளை மாளிகை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார். வெள்ளை மாளிகை சில செய்தி நிறுவனங்களுக்கான அனுமதியை ரத்து செய்துள்ளது. CNN, MS Now, பொலிட்டிகோ ஆகிய நிறுவனங்களை தடை செய்வதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். வெள்ளை மாளிகையில் நடக்கும் செய்தியாளர் கூட்டங்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் செல்ல செய்தியாளர்களுக்கு இனி அனுமதியில்லை. அவர்களின் அனுமதி அட்டைகள் பறிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இது சட்டவிரோதமான தாக்குதல் என்று CNN கருத்துரைத்துள்ளது. பேச்சு சுதந்திரம் எனும் அடிப்படையில் அந்த முடிவை எதிர்த்து போரிடப் போவதாக செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஹவுதி கிளர்ச்சிப்படை சவுதி அரேபிய தலைநகர் ரியாதிலும் செங்கடலில் உள்ள